0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நல்லவருக்கு நல்லவரு, நாணயம் தா உள்ளவரு, தொழிலாளி வர்க்கத்தில்

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. அமெரிக்கா நாட்டில் பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடம் படிச்சது எவ்வளவு நாட்கள் தெரியுமா? வெறும் 3 மாத காலம்தான். மனநிலை சரியில்லாத மாணவன் அப்படின்னு முத்திரை குத்தி வெளியில அனுப்பி விட்டது அவருடைய பள்ளி. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா அவருடைய ஆசிரியர் யாரு? அவங்க அம்மா தான். நிறைய அறிவியல் நூல்களை வாங்கி கொடுத்தாங்க. எடிசனுடைய ஆராய்ச்சி ஆர்வத்தை பார்த்து அவருக்காக சின்ன ஆராய்ச்சி நிலையத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அதன் விளைவா என்ன செஞ்சாரு? 21 வயதில் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது எல்லாமே உபயோகமான பொருட்கள் தான். அதை நிறைய உற்பத்தி பண்றாரு, விற்பனை பண்றாரு. அதுக்கப்புறமா மின்சாரம், மின்சார விளக்கு, திரைப்பட கருவி, தொலைபேசி, தந்தி, தட்டச்சு கருவி, இதெல்லாத்தையும் உருவாக்குறாரு. இந்த மாதிரி 1000-க்கும் மேற்பட்டவைகளை கண்டுபிடித்து உலகம் போற்றிய பணக்கார விஞ்ஞானியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு காது கேட்கல, அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய ஆராய்ச்சிகளை கொஞ்சமோ தொய்வு இல்லாம தொடர்றாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெற்றிக்கான சூத்திரம் 99% உழைப்பு, 1% ஊக்குவிப்பு. மின்சார விளக்க கண்டுபிடிக்க கூடிய முயற்சியில 1000 முறை முயற்சி பண்ணாரு. 1001வது முறையில தான் வெற்றி கண்டாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மேலும் 1 முறை முயற்சி செய். ஆமா நேயர்களே, விடாமுயற்சியே வெற்றியின் உண்மையான ரகசியம். ஒரு நபர் தன்னுடைய இலக்கை அடைற வரைக்கும் பாதையில எத்தனை தோல்விகளையும் தடைகளையும் சந்திச்சாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து உழைக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் நாம திருத்திக் கொள்ள வேண்டிய தவறுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடுமையான சூழ்நிலையிலையும் பின்வாங்காத மன உறுதி நம்மளுடைய இலக்கை ரொம்பவே எளிமையானதா மாத்திடும். தொடர் பயிற்சி மற்றும் உழைப்பு ஒரு நபரை அவரது துறையில் சிறந்த நபராக மாற்றும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்ற பழமொழியை நம்ம வாழ்க்கையில கேட்டுட்டே இருக்கோம். அதுதான் மாபெரும் சாதனையாளர்களுடைய பின்னணி சக்தியா இருக்குது. ஆக தடை கற்களை முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக மாற்றி இறுதி வரை தளராமல் உழைப்பதே வெற்றிக்கான எளிய முதன்மையான ரகசியம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: ராமேஸ்வரம்
3: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அழுக்காராமை, அதிகாரம் 17, குறள் எண் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். பிறருக்கு ஒருவர் செய்யும் உதவியை பொறாமையால் தடுக்க நினைப்பவர் தனக்கும் தன் உறவுகளுக்கும் உணவும் உடையும் கிடைக்காமல் கெட்டழிவார். வலிமையான பயங்கரமான எச்சரிக்கை தரக்கூடிய திருக்குறள்ல சொல்லலாம், ஒரு நபர் வேறு ஒருத்தருக்கு உதவி செய்யறாரு. அந்த உதவியை அவர் செய்கின்ற பொழுது அந்த உதவி அவருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு தடுக்கக்கூடிய முயற்சியை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, அவர்கள் எப்படியெல்லாம் கெட்டு அழிவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த திருக்குறள் நினைவூட்டுகிறது. உணவும் உடையும் இன்றி கெட்டு அழிந்து போய்விடுவார்கள். இந்த ரெண்டுமே மனித வாழ்க்கையுடைய அடிப்படை தேவைகள். இதுல இன்னொரு செய்தி இருக்குது, அதாவது பொறாமைப்பட்டு ஒரு நபருக்கு உதவி செய்வதை தடுக்க நினைப்பவரின் உற்றார் உறவினர்களும் கூட இந்த தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதுதான் அந்த செய்தி. உணவு உடை இந்த ரெண்டுமே அடிப்படை தேவைகள். இது கிடைக்காமல் போற வாழ்க்கை ரொம்பவே கொடுமையானது. தள்ளையான 7 பாவங்களுள் பொறாமையும் உண்டு. பொறாமைப்படுவதால் கேடு உண்டாகும். சொந்தமும் சுற்றமும் அந்த கேட்டிற்கு உட்படும். இதை உணர்ந்தவர்களாக பொறாமைப்படுதலை ஒவ்வொருவரும் தவிர்க்க வேண்டும். அனைவரையும் ஒரே உடலின் உறுப்புகளாக, உடன் பிறப்புகளாக நினைக்க வேண்டும். ஒருவருக்கு பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கிறது, வேறொருவருக்கு தொண்டாற்றக்கூடிய திறமை இருக்கிறது. அதை பார்த்து பொறாமைப்பட தேவையே இல்லை. காரணம், நாம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகள் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இரு வகையான பொறாமைப்படுதல் இருக்குது. ஏழை பணக்காரரின் செல்வ செழிப்பை பார்த்து பொறாமைப்படுதல், பணக்காரர் முன்னேறி வரக்கூடிய ஏழையை பார்த்து பொறாமை கொள்ளுதல். முதலில் உள்ளது புரிந்து கொள்ளக்கூடியது, அதில் ஒன்று மிகப்பெரிய தண்டனை இல்லை. ஆனால் ஏழையின் வளர்ச்சியை கண்டு ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது. அவருக்கு தீமையை ஏற்படுத்த வாய்ப்புகளை உண்டாக்க கூடாது. எனவே யாருமே பிறருக்கு உதவக்கூடிய நபரை தடுக்கும் அளவுக்கு பொறாமை கொள்ளக்கூடாது. வாய்ப்பும் வசதியும் உதவி செய்யும் உள்ளமும் கொண்ட நபர்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். பிறர் நலனுக்கான உதவியை தடுக்காமல் இருப்போம். எவராவது பொறாமை கொண்டு பிறர் நலனுக்கான உதவியை தடுக்க முயன்றால் நாம் தொடர்ந்து உதவுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு மனிதன் காட்டு வழி பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்த நரி ஒண்ண பார்த்தாராம். அந்த நரி பாக்குறதுக்கே நல்ல கொழு கொழுன்னு இருந்ததாம். இந்த மனிதனுக்கு பெரிய ஆச்சரியம், முன்னங்கால்கள் ரெண்டும் இல்ல, ஆனா இந்த நரி நல்ல கொழு கொழுன்னு இருக்குதே. அப்ப இதுக்கு வேளா வேலைக்கு உணவு கிடைக்குது. யார் தான் உணவு கொடுக்கறாங்க? இந்த காட்டுக்குள்ள இந்த நரியை யார் பராமரிக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மறைவான ஒரு இடத்துல இருந்தான் அந்த மனிதன். அப்புறமா அந்த நரிய பின்தொடர்றான். பின்தொடர்ந்ததால அந்த மர்மத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். என்ன அப்படின்னா, நரி ஒரு இடத்துல அமைதியா காத்துட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு வேட்டையாடப்பட்ட மான் நிரம்பிய வாயோடு புலி ஒண்ணு வருது. வந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னா, அது சாப்பிட்டுட்டு மீதி உணவை அந்த நரிக்கு கொடுத்துட்டு எழுந்து போயிடுது. அதுக்கப்புறமா இந்த நரி வயிறார தன்னுடைய பசி ஆறுது. இத பார்த்த மனிதன் கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். கடவுளே, இப்படிப்பட்ட உயர் சக்திகள் மூலம்தான் அந்த நரியை காப்பாற்றுகிறீர்களா? அப்படியானால் நானும் இந்த நரியை போல இருப்பேன். கடவுள் என்னை காப்பாற்றியே ஆக வேண்டும், எனக்கு உணவளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். என்ன பண்றான், ஓடி ஆடி உழைக்க போகல, ஒரே இடத்துல இருக்கான். உணவு வரும் வரும்னு காத்துட்டே தான் இருக்கான். எந்த சக்தியும் வரல, உணவும் தரல. நாள் கணக்கா சோம்பேறியா இருக்கான். நாளாக நாளாக எலும்பும் தோலுமா மாறிட்டானே தவிர உழைக்க போகணும் அப்படின்ற எண்ணம் அவன் கிட்ட இல்ல. நிறைய காப்பாத்தின கடவுள் என்னையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுதான் அவனுடைய பிடிவாதம். கடவுளை பார்த்து முறையிட்டு கதற ஆரம்பிக்கிறான், தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். கடவுள் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தாரு, நேர வந்துட்டாரு. மனிதா, உனது வேண்டுதல் என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறாரு. உடனே மனிதன் நடந்தது எல்லாம் சொல்லி, நரிக்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் தவறானதா? அந்த நரிய காப்பாத்துறீங்க, என்ன காப்பாத்த மாட்டீங்களா அப்படின்னு கடவுள் கிட்ட கோபமா பேசுறான். அப்போ கடவுளும் கோபமாயிட்டாரு. அட மனிதா, கற்றுக் கொடுத்த பாடமெல்லாம் சரிதான், ஆனால் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது உணவு பெற்ற நரியிடம் இருந்து அல்ல, உணவு கொடுத்த புலியிடம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். ஆமா நேயர்களே, பார்ப்பவர் என்ன நினைப்பார் என பயந்தபடி வாழக்கூடாது. படைத்தவன் என்ன நினைப்பான் என பண்பட்டு வாழ பழக வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு கனவு. தன்னந்தனி காடு தனியா நடந்து போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு சிங்கம் ஒண்ணு அவளை துரத்த ஆரம்பிக்குது. மிரண்டு போன அந்த சின்ன பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. சிங்கமும் அவளை விடவே இல்ல. உணவுக்காக அது விரட்ட, உயிருக்காக அவள் ஓட, சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்காங்க. கடைசியா உயிருக்காக ஓடியவளே வெற்றி பெறுகிறாள், தப்பிக்கிறாள். தப்பிச்சிட்டாலா ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சுதான் தப்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரு மூளை அறையில் பதுங்கியபடி நிம்மதி பெருமூச்சு விடுறா. சில நிமிடங்கள் தான், அந்த அறையோட வாசல்ல ஏதோ ஒண்ணு நிழலாடுது. என்ன அப்படின்னு மெதுவா எட்டி பாக்குறா. பார்த்தா அதே சிங்கம் எச்சில் சொட்ட சொட்ட நாக்கை தொங்க போட்டபடி வெறியோடு அவளை நெருங்குகிறது. மரண பயம். இப்போ அந்த சின்ன பொண்ணு சிங்கத்தை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சிங்கமே, நீ என்னை கொல்லத்தான் போகிறாயா? தப்ப விடவே மாட்டாயா அப்படின்னு கேக்குறா. நிதானமா யோசிச்ச அந்த சிங்கம் அமைதியா அவகிட்ட சொல்லுச்சு, என்கிட்ட ஏன் நீ கேள்வி கேக்குற? நான் உன்னை சாப்பிடலாமா, தப்பிக்க விடலாமா, அது உன்னோட கையில தானே இருக்கு. எப்படி அப்படின்னு கேக்கும்போது, நானா கனவு கண்டுட்டு இருக்கேன், இங்க நீ தானே கனவு காண்ற அப்படின்னு சொல்லிச்சா அந்த சிங்கம். ஆமா நேர்களே, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து அந்த சின்ன பொண்ணு திடுக்கிட்டு முழிச்சுக்கிட்டாலாம், கனவு கலைஞ்சிடுச்சா. என்ன ஏமாந்துட்டீங்களா? பெரும்பாலான பிரச்சனைகள் பிரமைகளுடைய பிம்பங்கள் தான். துன்பங்களை துன்பப்பட வைக்கணும் அப்படின்னா ஒரே வழி, நிதானமா முடிவெடுக்கணும், துரிதமா செயல்படணும். நல்ல தொடக்கம் அனைத்தும் நல்ல முடிவை தருவதில்லை, ஆனால் நல்ல முடிவு நன்றாகவே தொடங்கும். அதனாலதான் மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுவாரா, எடுக்கக்கூடிய முடிவு சரியா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா எடுத்த முடிவை சரியானதா மாத்திடுவேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை மங்களகரமாக இன்னைக்கு நாள் அப்படின்னு நம்ம வந்து தொடங்கிடலாம். இன்னைக்கு 17 ஜூலை 2026 காலை நேரம் 7:09 ஆயிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஊருக்குள்ளே இந்த ஒரு மழைக்கால வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம வந்து பேசவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த ஆடி மாத காற்றுகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆடி மாத காற்று அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எப்படியும் வந்து அடுத்த மாதமே மழை வந்துடும். ஆடியில் காற்றடிச்சா ஆவணியில் மழை வந்து தானே ஆகும் எப்படி இருந்தாலும். அதனால் இன்னொரு 1-2 மாதம் தான் காத்திருப்போம், அதுக்கப்புறம் மழை வந்துடும். தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 23 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக நேற்று ரொம்ப சிறப்பாக கொடியேற்றத்தோடு ஆரம்பிச்சிருக்க நம்ம பாமன் தீவோட நம்ம இந்த தங்கச்சி மடம் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தேகாபுர ஆலயங்கள் வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு. எல்லா மதமும் சேர்ந்து எல்லா மக்களும் வந்து சேர்ந்து நம்ம ஊருக்குள்ளே ஒரு சேர்ந்து ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுறோம், ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம்னா அது சந்தேகாபுர கோயில் திருவிழா தான். அந்த திருவிழாவில் கொடியேற்றம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மன நிறைவோட எல்லா நாளும் வந்து போயிட்டு இன்னொரு 10 நாள் ஃபுல்லாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து திருவிழா வந்து கொண்டாடுவோம். நானுமே வந்து ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போன வருஷம்னா எல்லா வருஷமே ஜாலியாக தான் இருக்கும். சந்தியாபுர கோயில் திருவிழாக்கு இதுவரைக்கும் நான் ஒரு வருஷம் கூட நான் பிறந்ததுலேருந்து மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா வருஷம் திருவிழாவே நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்திருக்கு. அது மாதிரி வரும் திருவிழாவும் எல்லாம் நல்லா ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு ராட்டினங்கள்லாம் அடிட்டு பிடிச்ச பொருட்கள்லாம் பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக மன மகிழ்வோடு இருப்போம். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
5: அனுஜோட ஆக்டிவ் பிரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
6: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த லஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு, அதுவும் நம்ம சமுதாயத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் இந்த லஞ்சம் ஒன்று. ஏன்னா லஞ்சம் கொடுத்தா தான்ப்பா சில வேலைகள்லாம் ஆகுது. அந்தமாதிரி கொடுத்த மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போகும் அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிக்கிற பாதி காசு லஞ்சத்துக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நினச்சா அது போல் தவிர்க்க எல்லாருமே தைரியமாக வந்து போராடணும். எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகாரி எதிர்த்து நம்மளால் எப்படி போராட முடியும்னா, ஒரு தடவை அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகிட்டா அவங்க அதுக்கப்புறம் அதிகாரியாகவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு போஸ்டிங்கே இருக்காது. அவங்க வந்து அவங்க சட்ட ரீதியான அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைமில் யார் உங்களுக்கு லஞ்சம் கேட்டாலும் தைரியமாக அவங்கள ஏற்று கேட்கணும். இல்லை அப்படின்னா சரி அவங்களுக்கு வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புகார் அளிக்க அவ்வளோ வசதிகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை அதை பற்றின தகவலோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு புகார் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன, யாரோட வாட்ஸ்அப் எண் அப்படின்னா தலைமை அலுவலகமாக நம்ம இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவோட தலைமை அலுவலகத்தோட வாட்ஸ்அப் எண் வந்து கொடுத்துருக்காங்க. 9498189936 இதுதான் அந்த எண். 9498189936. சரி, இப்போ நம்ம ராமநாதபுரத்துக்குள்ளே யாருக்காச்சும் வந்து கால் பண்ணி தெரிவிக்கலாம், ராமநாதபுரத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்துக்கு ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம். டிஎஸ்பி எண் வந்துருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு தனியாக எல்லாருக்குமே எண் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்காவது உடனே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று நடக்குது, இந்த மாதிரி ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து இந்த மாதிரி அவங்களோட பணி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தோட எண் என்ன அப்படின்னா 0456723006 இதுதான் அந்த எண். 0456723006 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கலாம். இப்படித்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு வாசிப்பு, புத்தகங்களை வந்து வாசிக்கணும், தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் வாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து அந்த வாசிப்பு மேலே ஒரு அக்கறையும் வந்து கொள்ள மாட்டேங்கிறோம். ஒரு மார்க் வாங்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருமே வந்து கவனமாக இருக்காங்களே தவிர, தெளிவாக நம்மளோட தமிழை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து அக்கறை செலுத்துறதில்ல. அதை பற்றின ஒரு கூடுதல் தகவல் தான். இப்போ நேரம் சரியாக 7:32 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ என்னாச்சு வாசிப்புக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம் நிறைய இடங்களில் ஒரு குழந்தைய, குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு 8வது வகுப்பு 9வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கிறவங்களே டக்குன்னு தமிழை வந்து வாசிக்க சொன்னால் அவங்களுக்கு வந்து எழுத்துக்குட்டி வாசிக்கிறாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு வந்து வாசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு பேரா வந்து படித்து முடிக்க. எதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது? எதுக்காக தமிழ் வாசிக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது வேறு ஒரு மொழியும் கிடையாது, ஆங்கிலமும் கிடையாது, தமிழ் தானே, நம்ம பேசக்கூடிய தமிழ் தானே, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க தமிழ் தானே அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வாசிக்கவே யாரும் சொல்லித்தரல, அவங்களுக்கு வாசிக்கவே டைம் வந்து கிடையாது. அவங்க ஃபுல்லாக ஃபோன்லேயும் எக்ஸாமுக்கு வந்து படிக்கவும் விளையாடவும் இந்த மாதிரியான ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியாக உட்காந்து வாசித்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வாசிப்பார்வத்தை உருவாக்குறதுக்காகவே நம்ம கடலோ சேஃபம் 90.4 மற்றும் பல்லாங்குழி அமைப்பு ரெண்டு பேரும் இணைந்து 6வது வகுப்பு முதல் 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஒரு மிகப்பெரிய கலை இலக்கிய கொண்டாட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கலை இலக்கிய கொண்டாட்டம் எங்கே நடைபெறுது அப்படின்னா, வர நம்ம வினோமஹாலில் ஜூலை 25ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டியா இல்லை அப்படின்னா, இதில் வந்து காம்படிஷன் மாதிரி நிறைய வந்து நல்லா வாசிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரினா கிடையாது. இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆர்வத்தை வந்து தூண்டுறதுக்காகவும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுருக்கீங்களே. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நினைவு பரிசாக தருவாங்க, புத்தகங்கள் வந்து தருவாங்க, நல்லா சிரிக்கலாம், அதில் நான் கேரண்டியாக இருக்கேன். சந்தோஷமாக வந்துருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா சிரிச்சுட்டு புத்தகங்களை வாங்கிட்டு நல்லா வாசிச்சுட்டு நல்லா வாசிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிட்டு நல்லா வந்து திரும்ப வீட்டுக்கு வரலாம். நீங்கள் வந்திருக்க அந்த 2-3 மணி நேரம் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக வந்திருக்கும். அதுக்கு நான் கேரண்டியாக கூட நான் சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்க போது குழந்தைகளோட குழந்தையாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். பக்கத்து ஸ்கூல்லேருந்து வருவாங்க, எல்லா ஸ்கூல்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து வருவாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து பேசி அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வாசிக்க கற்றுக்கலாம். புத்தகங்கள் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஒரு பரிசாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால் வர்ற ஜூலை 25ஆம் தேதி வந்து கலந்துங்க. அதுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு பண்ணுறதுக்காக 7094399933 இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம கடலோசையோட அதே எண்ணா, கடைசியில் 9க்கு பதிலாக 3 வந்து நீங்கள் அந்த நம்பரை மாற்றி போட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட பேர், நீங்கள் எந்த ஏரியா என்ன படிக்கிறீங்க சொல்லி முன்பதிவு பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இந்த வெயில் அப்படிங்கிறது ஒரு உச்சத்துக்கு வந்து போச்சு அப்படின்னா அதை சார்ந்து நம்மளோட நிறைய விஷயங்களை வந்து உச்சத்தை வந்து தொடும். அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா பயன்பாடும் அதிகரிக்கும். அதுவும் இந்த கரண்ட் அப்படிங்கிறது வெயில் இல்லை அப்படின்னா எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து தெரியும். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த கரண்ட்டை எவ்வளோ நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தெரியும். வெயில் அது கரண்ட்டு இல்லை அப்படின்னா நம்மளால் இருக்கவே முடியாது. நீங்கள் ஃபேன் ஓடணும், ஏசி ஓடணும், வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அப்படின்னா டிவி ஓடிக்கிட்டே வந்து இருக்கும், ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டே வந்து இருக்கும், துணி துவைக்கணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு இயந்திரங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்த ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் வந்து ஆகிடுச்சு. அதுவும் ஏசினா இல்லாமல் தூங்க முடியாது. இப்படி ஒரு சூழலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா வருஷமும் எல்லா மாதமும் சரி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்தில் வந்து எவ்வளோ வந்து மின்சார நுகர்வு வந்து நடந்திருக்கு, இன்றைக்கி ஒரு நாளுக்கு மின்சார நுகர்வு எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற கணக்கெடுப்பு வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நாளுக்குமே கணக்கெடுப்பு வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. அப்படி ஒரு கணக்கெடுப்பு பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி கரெக்டாக 15 ஜூலை 15 ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. என்னென்னா, இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த அளவுக்கான ஒரு மின் நுகர்வு எப்போவுமே நடந்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. இதுக்கு முன்னாடி கடந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து 47.15 கோடியாக வந்து 47.15 கோடியாக இருந்த மின் நுகர்வு யூனிட்டுகள் வந்து இருந்துச்சு. அதுதான் அதிகபட்சமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது இதுக்கப்புறம் கரண்ட்டை அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக 15ஆம் தேதி 47.22 கோடி யூனிட் வந்து அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்படி ஒரு ஷாக்கான விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ கரண்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்ட்டை வந்து சிக்கனமாக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குன்னா பேச்சே இல்லை. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கரண்ட்டில் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால் முடிஞ்சளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த ட்ரை பண்ணுவோம். இப்போ எடுத்துன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,759 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,150 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 22 கேரட் 8 கிராம் தங்கம் 105,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில்

0: உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்கவுள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்கள்

0: இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு துல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்குட்பட்டு சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2,800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தாழ்வில் வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நேற்று ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு உணவுப் பொருள், அதுக்கான ஒரு தடை. இதுவுமே இது நீங்கள் வந்து எந்த கடையில் விற்கக்கூடாது, யாரும் வாங்கி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பொருள் அப்படின்னா கலரப்பளம். கலரப்பளம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட்டில் வைப்பாங்க, சந்தையில் கூட நிறைய போட்டிருப்பாங்க. நட்சத்திரம் வடிவத்தில் இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும், இன்னும் நிறைய வடிவத்தில் வந்து இந்த அப்பளங்கள் வந்து இருக்கும். இந்த செயற்கை நிறமூட்டைகள் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய இந்த வண்ண வண்ண அப்பளங்கள் வந்து உட்கொள்றதுனால புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே புற்றுநோய். இந்த வண்ணம் எந்த கலரில் நீங்கள் போய் சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு செயற்கையான வண்ணமாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை தான். அந்த செயற்கை வண்ணம் நம்ம உடலுக்குள்ளே வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உணவு பாதுகாப்புத்துறை ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஆலோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாம இருக்கவங்களுக்கு பஞ்சுமிட்டாய், அந்த பிங்க் கலர் பஞ்சுமிட்டாய் நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரோஸ் மில்க் வந்து அதிகம் வந்து குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே வந்து இந்த கலரப்பளத்துக்கு வந்து பொருந்தும். அதனால் சந்தைகளில் இந்த பொருட்காட்சிகளில் அதிகமாக வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவே இந்த கலரப்பங்கள் வந்து பல வருஷமாக வந்து இருக்குது. குழந்தைகள் எதாவது சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த அப்பளத்தை வந்து பொறிச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரி இந்த கலரப்பழங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, கலரப்பங்கள் அப்பளங்கள் யாரும் பெருசாக வந்து பயன்படுத்தக்கூடாது, அது தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தா கூட இதை வந்து விற்காதீங்க, இதனால் உடலுக்கு ரொம்ப ஆபத்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த அப்பளத்தை யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை வந்து அதிகமாக வந்து பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்க தான் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அப்பளத்தை வந்து பொறிச்சு கொடுப்போம். அப்படி ஒரு சூழலில் புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு ஆபத்து இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு இந்த அப்பளத்தை கொடுக்கறத நிறுத்திக்கிங்க. கலர் அப்பளத்தை, அது மீண்டும் வந்து சொல்லிக்கிறேன், இந்த கலர் கலராக இருக்கக்கூடிய அப்பளத்தை தான் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக நம்ம கடையில் வைக்கிற அந்த 10 ரூபாய் வட்ட அப்பளத்தைனா பொறிச்சு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் அப்பளத்தை, இந்த செயற்கை நிறம் ஊட்டியுள்ள அப்பளத்தை பயன்படுத்த வேண்டாம். இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:33 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓஸ் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம கேப்டன் ராஜன் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கான மீன்வெளி நிலவரத்தை கொடுக்கறதுக்காக அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க
0: எல்லாரும்? ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: எல்லாரும் சிறப்பா இருக்குன்னு கடலூர் எஃப்எம் சார்ல சொல்லிட்டு அப்படியே போயிடலாம. வேலைக்கல
0: போயிடலாம்.
1: காலை நிலவரப்பிரகாரம் கடலூர் சிப்பப்பிரகாரம் இந்த விலை நிலவரம் மக்கள் நிலவரம் ஒவ்வொரு நாளும் இதுக்காண்ட மக்களுக்கு வேண்டி இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு 5:30 7:30 8:00 எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு கடக்கிற நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா வியாபாரிகள் ரொம்ப குறைவா கறிக்குமீன், அதாவது சந்தியாபூர் கோயிலுக்கு கொடியேற்றத்துக்கு வந்தாங்களே இல்லையா நேற்று, அங்கிருந்து வந்ததுல ஒரு 10-50 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சில்லறை வியாபாரிகள் மாதிரி அவங்கதான் இந்த மீன் நிலப்பரம் எடுத்தாங்க. வந்த மீன்களை பத்தி சொல்லலாம். ஆமா, இந்த ரோபிய மீன் இதெல்லாம் நேத்து இந்த வல்லங்கள்ல ஆழ்கடல் தங்களுக்கு போயிட்டு வந்ததுல வந்த மீன், ரோமியா கத்தாள பண்ணா இதெல்லாம் கிடந்த மீன் எல்லாம் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சுக்கு வித்துச்சு. அடுத்தாப்புல வந்து விலைமீன், விலைமீன் வந்து 200 ரூபா 250 350 ரூபா மீன் வித்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் இது நகர மீன் இதெல்லாம் வந்து ஒரு 250 ரூபா ரேஞ்சில் போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் 2-3 நாள் தங்க நடந்து வர மீன் தான் இந்த அளவுக்கு போச்சு. அடுத்து எல்லாமே கறிமீன் பாட்டியை தான் கொஞ்சம் கூடுதலாக வாங்கினாங்க. அடுத்து வந்து கிழக்கியா மீன்லாம் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் வித்துச்சு. அடுத்து பார் மீன் ஐட்டம் ஒரு 120 ரூபா அது கொஞ்சம் சைஸ் பாதியா 120 ரூபாய்க்கு சுமாரான சைஸ், 150 ரூபாய்க்குலாம் கொஞ்சம் பெரிய சைஸ், இந்த மாதிரி வித்துச்சு. அடுத்தா அப்புறம் வந்துக்கிட்டு லேன பாறை கொஞ்சம் இருந்துச்சு. லேனா பாறை எவ்வளோன்னா ஒரு 150 ரூபா 120 ரூபா இருந்துச்சு. கொஞ்சம் சிறுதரத்து பாறை கொஞ்சம் சூற மீன் அது கொஞ்சம் வந்துச்சு. சூற மீன் வந்து ஒரு 120 ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்த மீன்கள் கொஞ்சம் கடலுக்கு பெரும்பகுதியாக தொழிலுக்கு வள்ளங்கள் செல்லலாம், இருந்தாலும் கொஞ்சம் வந்த மீன்கள் இந்த அளவுக்கு வித்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கார மீன், அதாவது குதிப்பு காரான்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 200 ரூபா ரேஞ்சில் வித்துச்சு. இந்த அளவுக்கு போயிருக்கு சார். அப்புறம் ஊடக மீன் கொஞ்சம் வந்துச்சு. ஊடக மீன் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருக்கு, கொஞ்சம் பரு ஊடகம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக விலை மீன் கரவை, அந்த கரையோரமாக வந்த மீனுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் அதிகம். ஆமாம், கொஞ்சம் பொடிச்சீஸ் தான் இருந்தாலும் ஒரு 250 ரூபா ரேஞ்சுக்கு போச்சு சகோதரரை. இன்னைக்கு கரிமீன் வியாபாரிகள் தான் நிறைய வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்.
0: ரொம்ப நன்றி தகவலுக்கு.
1: நல்லதுயா, நல்லதுயா, நன்றி.
0: நம்ம கேப்டன் ராஜனனுக்கு ஒரு நன்றிகள். இப்போ இன்னைக்கு கடற்கரை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ற நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓஸ் எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க
1: தாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
4: வெளுப்புப்பாடு
3: நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு வாரத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து இவ்வளோ வேகமாக வந்து வந்துருச்சு. இப்போ தான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நாட்கள் வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வாரம் ரொம்ப வேகமாக போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம சந்தியாபுரம் கோயில் திருவிழா அது வந்துட்டாவே அப்படின்னா பாருங்கள், நம்ம என்ன விஷயத்துக்குள்ள வந்து போனாலும் இந்த ஒரு 10-15 நாள் அது சந்தியாபுரம் திருவிழா கூட ஒரு அட்டாஸில் வந்து இருக்கும். நம்ம மீன் விலை நிலவரத்தில் கூட நம்ம கேப்டன் ராஜனா வந்து சொன்னாங்க, சந்தியாபுரம் கோயில் திருவிழாவுக்கு இங்கே தங்க வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து மீன் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லா விஷயங்களும் அந்த ஒரு திருவிழாவை நோக்கி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நகர்த்திட்டே போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு திருவிழா இன்னும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு உங்களோட வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த 2 நாள் எப்படி லீவ் விட்டுருவாங்க, கடலுக்கும் வந்து போக மாட்டாங்க நம்ம மீனவர்கள். அன்றைக்கி ஒரு நாள் சிறப்பாக வந்து கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தொழில்கள் வந்து சிறப்பாக வந்து அமையற்றும். இப்போ ஆடி மாதம் வந்து தொடங்கியிருக்கு. ஆடி மாதம் தொடங்குச்சு அப்படின்னா காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்று ஏற்கனவே நம்மளோட ஒரு படாத பாடுபாடு தெரிஞ்சு ஜூன் மாதத்தில் அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி நிதானமான ஒரு காற்றாக நம்ம மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும். பிரச்சனை இல்லாத காற்றாக ஒரு நல்ல காற்றாக இருந்தாவே சந்தோஷம்தான். இதோட நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இவன் போயிட்டு மீண்டும் உங்களை சனிக்கிழமை வாரத்தின் இறுதி நாளில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையாலான ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையாலானது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சு வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030ஆம் ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் எஞ்சின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030ஆம் ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தாா். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை

0: டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின் போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு

0: தலை ஆடி கொண்டாடுற தம்பதிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தலை ஆடி கொண்டாடுற குழந்தைகளுக்கும் ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி காத்து அடித்தா அம்மையும் பறக்கும். இதுக்கு விளக்கம் என்னென்னா, ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வந்து கூழ் காய்ச்சுவாங்க, மற்ற முளைக்கட்டு போடுவாங்க, சாமியை நல்லா கும்பிடுவாங்க, அதனால் நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தையை ஆடியில் வந்து அம்மனுக்கு சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னால் தான் காலகாலமாக அப்படியே வந்து ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியில் வந்து ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் நிறையா இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சு எல்லாரும் மக்கள்கள் எல்லாம் புது ட்ரெஸ் சில பேர் போட்டுட்டு பூமாதேவிக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த இன்னைக்குன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விதை விதைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விதையை விதைச்சாங்க, ஏன்னா மழை காலம் ஆரம்பமாகும் அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு விதை விதைப்பாங்க. நீர்நிலைகளுக்கும் வந்து 18 பேருக்கு நீர்நிலைகள் எல்லாருக்கும் வந்து இந்த புதுமண தம்பதிகள் போய் ஆத்தோரமாக வச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டு சாமியை கும்பிட்டு சிறப்பாக ஆடியை கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி திருவிழாவுகளுக்கு நம்ம எடுக்கிறோமோ அது மாதிரி கிராமத்துகளில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தங்கம் எல்லாத்தையும் வச்சு காலையிலேயே சாமியை கும்பிட்டுட்டு பூமாதேவிக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு விவசாயம் இயற்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து செய்வாங்க. எல்லாருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆடி மாத தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நம்பகுமார்ண்ணா சொல்லுங்கண்ணா.
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமண்ணா.
1: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: சிறப்பா இருக்காங்கண்ணா.
1: அடிமச வாழ்த்துக்கள். எனக்கு மூன்று முடிச்ச படத்துல இருந்து ஆடி வெள்ளி தேடி வந்து நானும் இந்த நேரம் பார்த்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நம்பகுமார் அண்ணா தான் தெக்குவாடியிலேருந்து கால் பண்ணாங்க. இதே பாட்டை வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஆடி வெள்ளியை வந்து ஒரு சிறப்பாக கேட்டிருக்காங்க. கோகுல் கேட்டிருக்காங்க, ராணி கேட்டிருக்காங்க, நூர்ஜஹான் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்துலேருந்து ஜாயிர் ஹுசேன் அசீன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஆடி மாத நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அழகான பாடல் பொன்னுமணி படத்துலேருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. மக்களே வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாடல்கள் வருது இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: ஒன்பது மணி 26 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நேற்று சந்தியாராயப்பர் கோயில் கொடியேற்றம் ரொம்ப சிறப்பாக நடந்து அதை வந்து கடல் ஓசை இன்ஸ்டாவில் எடுத்து போட்டிருக்காங்களாம். அதில் வந்து அதுக்கு வந்து நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து திருவிழாவை பார்க்க முடியாட்டாலும் நேரடியாக வந்து நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்து ரொம்ப எங்கள் மனம் மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டுப்புள்ளியிலேருந்து சூசை கவுசானல் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எடுத்தவர்களுக்கும் திருவிழா கொண்டாடுறோம் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாக அவங்க சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டு இருந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வருவீங்க. ஏன் நீங்கள் நம்ம நினச்சா முடியாதா திருவிழாவுக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் நிலையத்தார் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்று திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று 1 ஆடி தமிழ் மாத பிறப்பு, தலையாடி கொண்டாடும் அனைத்து புதுமண தம்பதிகளுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எனக்கு 16 வயதிலே திரைப்படத்திலிருந்து சிந்தூரப்பூவே என்ற பாடலை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி. என்ன, கரூர் மாவட்டத்திலிருந்து சதீஷ்குமார் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஆடி வள்ளி கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு புதுமனை புதுவிழா கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இசை குயில் 17 மொழிகளில் பாடி கலக்கிய நம்ம ஜானகி அம்மா வாய்ஸ்ல ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நியூ.
4: கடலோசை எப்போ 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்து தெரிவிக்க வந்த அன்பு சகோதரர் தங்கத்துக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள், மனநாள் காணும் எனது அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆடி பிறந்திருக்கு. படம் மைக்கேல் மதன காமராஜன், பாடல் ஆடி ஆடி பட்டம் தேடி சென்னல் விதை போட்டு. இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசிய விட்டி ஜோன் மார்டின்.
2: ஜோன் மார்ட்டின் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தலாடி சொன்ன கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்களும், மனநாள் திருமண நாள் கொண்டாடும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து அமிர்தா, அவங்க வந்து தலாடி கொண்டாடுற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அடுத்த வருஷம் தலாடி கொண்டாடுவார் போதெல்லாம் அவங்களுக்கும் இப்போவே ஒரு அட்வான்ஸாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு டும்டும் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு வேறு சொல்லலை, பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி தோலுக்கும் சரி அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒண்ணு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோ மெலனின், இந்த நிறமி மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு மீண்டும் ஒரு ஆடி மாத நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து இமான்வேல் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை, நாளை என் சொந்தம் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சுகாசினி திருப்பூர்லேருந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ரெட்டு படத்திலிருந்து இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்திருக்காங்க. தலைப்பு சும்மா சூப்பரான தலைப்பு, தலைப்பை மட்டும் நீங்கள் பொறுத்து இருந்து கேளுங்களேன். எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைப்போடு வராங்க. பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டாப்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10 மணி 2 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நிவாஷினி. நான் மட்டும் கிடையாது, இன்னொரு ஒருத்தவங்களுமே இணைஞ்சிருக்காங்க,
4: அமளி ஜெனிஃபர்.
3: கண்டிப்பா நாங்க 2 பேர் தான் இன்னைக்கு வந்து உங்க கூட தொடர்ந்து பேசி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாசமும் ஆரம்பிச்சாச்சு. தமிழ் மாதத்தோட ஒரு 4வது மாதம். 4வது மாதம் அப்படின்னு சொல்றதை விட இது திருவிழாக்கான ஒரு மாசம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் முழக்கட்டு, ஒரு பக்கம் நம்மளுடைய சந்தியாகப்பர் திருவிழா இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆடி மாசத்துல இருக்கு. ஸோ அதையுமே பத்தி நம்ம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா உறவுகள் உருவாகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆனா அந்த உறவு பல வருஷம் அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அன்பும் நம்பிக்கையும் தான். அது தொடர்றதுதான் உண்மையான ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ அந்த உறவுகள் அப்படின்றது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உறவா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள்னு எந்த உறவா இருந்தாலும் சரி, அதுல வந்து 2 பேருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இருக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகள் நீண்ட காலம் வலுவா இருக்க 2 தரப்புலையும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், இல்ல அப்படின்னா இந்த உறவுகள் வந்து பிரிஞ்சு போறதுக்கு இந்த ஒரு காரணம் வந்து மிக முக்கியமான காரணமா இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் சரி, அதே சமயம் அனுபவங்கள் இருந்தா கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர கால் பண்ணுங்க 7094439999. அடுத்ததான் நம்ம வந்து அமளி ஜெனிஃபர் அக்கா நிறைய விஷயங்களோட வந்திருக்காங்க, என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: உறவுகள் ரொம்ப காலம் மகிழ்ச்சியாகவும் வலுவாகவும் இருக்க முக்கிய காரணம் என்னன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற மதிப்பும் புரிதலும் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காம நேரடியாக பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைனா உடனே பேசி சரி பண்ணிடணும், அப்புறம் பேசிக்கலான்னு தள்ளி போட்டீங்க அதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையா வெடிக்கும். பேசுறப்ப மற்றவங்க மேல குற்றம் சுமத்துற மாதிரி பேசாம எனக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம உணர்வுகளை மட்டும் அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணலாம்.
3: ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அம்மா அப்பா பெற்றோர்கள், அதே மாதிரி சகோதரன் சகோதரி, ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி உள்ளவங்க இப்படின்னு நிறைய உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப முக்கியமானது. அதில் சில விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிச்சாதான் அந்த உறவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது 2 பேருக்கு இடையிலான அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம்தான். 2வது மனம் திறந்து பேசுறது, மரியாதை கொடுக்கறது, விட்டு கொடுத்து போறது, பொறுப்புகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுமே இருக்குது.
4: கணவன் மனைவி உறவுல நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு எப்பவுமே பிடிவாதமா இருக்கக்கூடாது. உறவுன்னு வந்துட்டா அங்க நாங்கிற ஈகோவுக்கு இடமே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம தப்பு பண்ணியிருந்தா அதை தயங்காம ஒத்துக்கணும். அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணா பெருந்தன்மையா மன்னிச்சிடணும். ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாதான் இன்னொருத்தவங்க விடாம பிடிச்சுப்பாங்க. உறவுகள்ல முக்கியமான தூணே மரியாதை தான். பொது இடத்துல மத்தவங்க முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதோ கேலி பண்றதோ கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க தனியா இருக்கும்போது சண்டைகள் வந்தாலும் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ஒருத்தருக்கு நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. செல்போனை ஓரத்துல வச்சுட்டு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது மனசு விட்டு பேசலாம். எல்லாரும் சேர்ந்து வெளியூர் பயணம் போகலாம். பிடிச்ச உணவை சேர்ந்து சாப்பிட்றது, சின்ன சின்ன சந்தோஷங்களை பகிர்ந்துக்கலாம், அதுதான் உறவை உசுரோட வச்சிருக்கும். சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் உறவுகளுக்குள்ள நுழையவே கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் முழு நம்பிக்கை வைக்கணும். அவங்க ஃபோனு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட இயல்பு, இது எல்லாம் அளவுக்கு அதிகமாக தலையிடாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடைவெளி கொடுங்க. நீங்கள் அவங்கள நம்புறீங்கன்னு தெரியும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அவங்களும் உங்களை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து பாராட்டுங்க. ஒரு சமையல் நல்லா இருந்தாலோ இல்லை அவங்க உங்களுக்கு சின்ன உதவி செஞ்சுருந்தாலோ தேங்க்ஸ்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு மனசார சொல்லுங்க. சின்ன பாராட்டு கூட பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும்.
3: கண்டிப்பா இது வந்து ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த உறவுக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பங்களிப்பு இல்ல ரெண்டு தரப்புலையும் இது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிரலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:18 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி மற்றும் அமலி ஜெனிஃபர் அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை நாமளுமே நிறைய பேர்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கக்கா, உறவுகளில் நிறைய இடங்களில் விரிசல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: என்ன சொல்ல முடியும், முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா எதிர்பார்ப்பு மட்டும்தான் நான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
4: கண்டிப்பா இதுவுமே ஒரு நல்ல பதில் தான். எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாகவுமே இருக்குது. அது பத்தி நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டம், இயற்கை உழவன் ஆனந்தம்.
4: ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிறைய உறவுகள் வந்து என்னதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இன்னுமே அந்த உறவுகளை வலுப்படுத்த ரெண்டு தரப்புலையும் இருந்து என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க?
6: பரஸ்பரம் அன்பு.
4: கரெக்ட்ண்ணா.
6: விட்டு கொடுத்துதல். பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கிறது, இங்கே அங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிற அந்த பொறாமை உணர்வுகள்
4: அது இல்லாம இருக்கணும்.
6: ஆமா, அது இல்லாம இருக்கணும், அறவே இல்லாம இருக்கணும். இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற வெறும் இந்த பொருளாதார மட்டுமே ஒரு ஒரு அளவுகோலா வச்சு பழகிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது.
4: ஓகே, அந்த உறவுகளை வலுப்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம்?
6: கூட்டு குடும்ப உறவுகள் அப்படியே இருக்கணும். தாத்தா பாட்டி அப்பா சித்தப்பா சித்தப்பி இந்த மாதிரி எல்லாமே குடும்பமா இருக்கும்போது ஒருத்தர் ஒரு சின்ன குறைகள் இருந்தா கூட அவர் இதை சரி பண்ணிடுவாரு, இவங்க அவங்க சரி பண்ணிடுவாங்க. சரியா விடுறா, நம்ம அப்பா தானடா, டேய் நம்ம சித்தப்பா தானடா, நம்ம மாமா தானடா, நம்ம ஆயா தானே, நம்ம பாட்டி தானே, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட ஒழுங்கா அன்னைக்குமா, நம்ம மாமா பையன் தானே அப்படின்ற மாதிரி உறவுகள் வந்து ரொம்ப ஒரு பின்னல் வேலை இடியாப்பு பின்னல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தவறு கூட ஒரு ரோட்ல போறான் ஒரு பையன் கூட எதுனா பண்றான்னா டேய் எப்பா அவங்க சித்தப்பா வர்றாரு அவங்க பெரியப்பா வர்றாருன்னா எல்லாமே நல்லா இருக்கும். உறவுகள் எல்லாமே சிறப்பா இருக்கணும்னு சொன்னா கூட்டு குடும்ப முறையை மீண்டும் நம்ம வளர்க்கணும். பொருளாதாரம் ஒண்ணுமே அளவு கோல வச்சுன்னு போறதுனாலதான் இன்னைக்கு எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். அதனால வந்து எல்லா வகையிலும் உறவுகள் மேம்படணும், கூட்டு குடும்ப முறையா இருக்கணும், நட்பு கூட நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட இருக்கணும், நல்ல நட்பு இருக்கணும். இவ்வளவு இருந்தால் ஒரு நல்லா இருக்கும் உறவுகள். கணவன் மனைவின்றது வந்து நம்ம கூட்டு குடும்ப முறை இருந்தா நம்ம ஆயா தாத்தாவை பார்த்துட்டோ இல்ல நம்ம பெரியப்பா சித்தப்பாவை பார்த்துட்டோ நம்ம மாமா அத்தையை பார்த்துட்டோ எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்கும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்.
4: ஓகே, நான் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு உறவுக்குமே தனித்தனியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இப்ப வந்து பெற்றோர்கள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே வேற ஒரு விஷயம் இருந்தாதான் அது வந்து கனெக்ட் ஆகும். சோ அப்படி வந்து ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்?
6: பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உணவுனா தேடல் தேடல் என்று தேடலை ஓரளவுக்கு வச்சுக்கணும். ஒரு 60% தேடல் வச்சுக்கணும், 40% வந்து உறவுகளுக்கு நேரம் கொடுக்கணும். இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு வரல, பிள்ளை என்ன பண்ணி இருக்கான், படிச்சுட்டு இருக்கான், அவன் என்ன அவங்க கூட விளையாடணும், அவங்க கூட கடைக்கு போனோம், அவங்க கூட கோயிலுக்கு போனோம், அவங்க கூட நண்பர்களோட கூட்டம் போனோம், மனைவி இருக்காங்க, மனைவி இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, மாதத்துல அவங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்றாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் போது அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தோம்னா நிச்சயமா குடும்ப உறவுகள் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். சிறப்பாவே இருந்துட்டு இருக்குது, நிறைய குடும்பங்கள்ல இன்னும் நல்லா சிறப்பாவே இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வரணும், பேசுறோம் அவங்க கூட நிறைய மன விட்டு பேசுறோம்.
4: ஓகே, நான் உறவுகள் வலுப்படுத்துறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ணா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: நீங்க புது பாட்டே கேப்பீங்க.
4: ஓகே, நான் உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
6: பழைய பாடல்கள் என்ன கொடுங்க.
4: ஓகே அண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி
6: அண்ணா.
4: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ஆனந்தன் அண்ணா தான் வந்து, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவுல என்ன ஒரு விஷயம் இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கறது. அவங்களுடைய படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல வேறு ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருத்தையுமே மதிச்சு கேட்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த உறவு இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தவிர நம்ம நார்மலா அன்பு அரவணைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பு, அதுக்கப்புறம் பாசம், இது ரெண்டத்துக்குமான வித்தியாசத்தோட அதை வந்து ஈக்குவலான ஒரு விஷயத்தோட அவங்கள வளர்த்தோம் அப்படின்னா இந்த உறவுக்கான அந்த வலுவான ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தோட அடுத்ததா களத்திலிருந்து நேயர் அப்துல் ரஹ்மான் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: கல்விக்கான வளர்ச்சி தினம் அப்படின்ற தினத்துல நம்ம மக்கள்கிட்ட போய் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம், கல்வியை சிறப்பா கத்துக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்.
4: ஸோ இந்த ஒரு உறவை பற்றி தான் நாமளுமே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: உறவுகள் நீண்ட காலம் வலுவா இருக்க ரெண்டு தரப்புல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இல்ல அப்படின்னா இந்த உறவுகள் பிரியறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குதே, இது என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. நேரம் சரியாக 10:36. சொல்ல போனா உறவுகள் அப்படின்றது நம்ம கையில பிடிச்சு வச்சிருக்க மாதிரியான ஒரு மணல் துகள் மாதிரியான ஒரு விஷயம்தான். அது எப்போதுமே உதிர்ந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதை எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்குது நம்மளுடைய திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணா இப்ப நீங்க சொல்லுங்க, உறவு அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நாமளும் மெனக்கெட்டு நிறைய வகையில பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு தரப்புலயும் அது என்ன உறவா வேணா இருக்கலாம், கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்
3: என்னதுன்னா விட்டு கொடுத்து போறதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, மற்ற குடும்ப உறவுகளா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தவங்க அதை விட்டு கொடுத்து வாழ்ந்தா ரொம்ப பிரச்சனைகளே வராம சரி வரலாம்.
2: ஓகே, நான் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க?
3: மேக்சிமம் நான் பாக்குறோம், பக்கம் பக்கம் பாக்குறோம். ஒருத்தவங்க ஒரு விதமா பேச போகும்போல, அவங்க எதிர்பாரா பேச போகும்போல சண்டைகள் வருது, பிரச்சனை வருது, அதுல பிரிவுகள் உருவாகுது. அதனால வந்து அந்த பிரச்சனைகள் அதை எதிர்த்து பேச போகுமா, நம்ம சரி நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டோம்னா அந்த விஷயம் சமாதானம் ஆயிடுறதோட.
2: ஓகே, விட்டு கொடுத்து போறது அப்படின்றது உறவுகள்ல ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல நிறைய உறவுகள் வந்து பிரியறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க?
3: அது வந்து ஏற்றதளவுதான் எப்படி கேட்டா, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க, அதே மாதிரி நண்பர்கள்ல வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்க போகும்போது லாபத்துல மட்டும் பங்கேற்றுக்கிறது, நஷ்டத்துல பங்கேற்றுக்கிறது கிடையாது. நீ உன்னுடைய சேரை பிரிச்சுக்கிட்டு நீ போயிருக்க, நான் என் சேரை பிரிச்சுக்கிறேன், இப்படி இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவ் உண்டாகிற காரணம் வந்து நிறைய இந்த தடவை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்த போய் வெற்றி காணலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனா அந்த பிசினஸ் நல்லா இருக்கும். இதுல வந்துகிட்டு ஒன்னாலதான் அப்படி ஆச்சு, என்னாலதான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த உறவுகளும் சரிதான், அந்த பழக்கம் எல்லாமே ரொம்ப தடையாகும்.
2: ஓகே, இந்த மாதிரியான நேரங்கள்ல பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு விஷயத்த நீங்க மறைமுகமா சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்கள்ட்ட வந்து அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னா என்னதுன்னா, நண்பர்களுக்குள்ள அந்த உறவை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்களை கடைபிடிக்கலாம்?
3: நண்பர்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நண்பர்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயும் நண்பனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு நண்பர்களுக்குல வந்து எப்பவுமே எந்த ஒரு ஒளிவு மறையும் இருக்கக்கூடாது, எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு வசதியானவன் ஒரு வசதி இல்லாதவன்கிட்ட பழகிறான்னா நம்ம வசதியானவன் வசதி இல்லாதவன் அவனை ஒரு கீழ்த்தனமா பார்க்க கூடாது. நம்ம நண்பன் தானே, நம்ம தானே, எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எங்கேயாவது ஒரு போறோம், அந்த இடத்துல வந்து உன்கிட்ட பணம் இருக்கும் அவன்கிட்ட பணம் இருக்காது, ரைட்டு நான் வரல அப்படிங்கன்னா என்ன காரணத்துக்காக வரல, என்னத்துக்காக வரல, அவன் பணம் பற்றாக்குறை, அதன் படி ஷேர் பண்ணா அவன் வந்து நான் பாத்துக்கிற எதவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன மன தைரியத்தை கொடுத்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனோம்னா அந்த விஷயம் வெற்றி ஆகும்.
2: கண்டிப்பான சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, நண்பர்களுக்குள்ள வந்து உறவை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து கேட்டா சக்கரக்கட்டி படத்துல இருந்து டாக்ஸி டாக்ஸி நண்பன் கிடைக்கும் எல்லாம் டாக்ஸி அந்த படத்துல.
2: கண்டிப்பா நான் கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: நம்ம நம்புக்குமாரனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த ஒரு உறவை வந்து வலுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நண்பர்களுக்குள்ள சீக்ரெட் மெயின்டைன் பண்றது, அதாவது நான் சொல்ற ஒரு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து காப்பாத்திக்க வேண்டியது நண்பர்கள் உறவுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னைக்கு அந்த இடத்துல வந்து அதை விட்டு போகுதோ அங்க வந்து நண்பர்களுக்கான அந்த உறவுமே பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ நண்பர் ஒருத்தவங்க வந்து சீக்ரெட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு களத்துல இருந்து நேயர் யோனாஸ் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன? நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க.
5: என் பேர் யோனாஸ். நான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிருக்கேன்.
4: ஓகே, இந்த தேர்ட் இயர் படிக்கிறீங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிதல் வந்திருக்கலாம் இல்ல. இப்பதான் உங்களுக்கு இந்த நண்பர்களுக்குள்ளயோ இல்ல வீட்லயோ ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க நிறைய பாத்துருக்கோம். நீங்க சொல்லுங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது வந்து ஒரு நீண்ட காலம் இருக்கணும், ஒரு உறவு எந்த உறவா இருந்தாலும் சரி ஒரு நீண்ட காலம் தொடரணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?
5: பசங்களை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, அங்கே விட்டுட்டு போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வருவாங்க. அவங்க எப்படின்னா அங்கே முன்னாடி கூட பேசினா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, பின்னாடி போய் எதுவும் பேசுவோம். அவங்க இதை போய் தப்பா சொல்லுவோம்.
4: இப்போ இந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை வரைக்கும்?
5: இல்லை, வந்தது நல்லா தான்.
4: அதே மாதிரி நண்பர்களோடையும் சரி மற்ற உறவுகளும் சரி சேர்ந்து ஒன்றா நீண்ட காலம் வந்து சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்ல?
5: எனக்கு நிலாவே வா அந்த பாட்டு வேணும்.
4: மௌனரா?
5: ஆ, மௌனராகும் அந்த பாடல் வேணும்.
4: நன்றி.
5: ஆ, நன்றி.
2: யோனாஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சிறு வயதிலே இவ்வளோ ஒரு தெளிவான புரிதல் வச்சுருக்காங்க அப்படின்னா அது நண்பர்கள் மத்தியில் வந்து என்னதான் இருந்தாலும் பசங்க வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது பசங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து நேர்மை நம்பிக்கை அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறது அடிக்கடி நம்ம பார்க்குறது சந்திக்கிறது இந்த மாதிரி தொடர்பில் இருந்தால் தான் அந்த ஒரு உறவுமே நீடிச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா யோனாஸ் அவங்க கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:48. கல்பட்டு எப்படி வந்து கண்ணாடி உடையுதோ அதே மாதிரி தான் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பட்டு தான் நிறைய இடங்களில் நிறைய உறவுகள் வந்து சிதைகிறதுக்கான ஒரு மிக முக்கிய காரணமாகவே இருக்குது. உறவுகளில் பெரிய அளவுக்கு அந்த விரிசல் ஏற்படுறதுக்கான காரணமாகவே எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் பலருமே வந்து சொல்கிறாங்க. நமக்காக இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு வைக்கிற எதிர்பார்ப்பு நாளடைவில் அந்த நபர்கிட்ட இருந்து அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அப்போதான் அந்த இடத்துல விரிசல் அப்படின்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகும். என்னதான் தாயும் பிள்ளையும் ஒரே ஆனாலும் இந்த வாயும் வயிறும் வேற அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்களும் வேற, அவங்களுடைய ரசனைகளுமே வேற. நம்மளுடைய தேவைகளை அந்த நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ வேறொருத்தர் மேலே திணிக்கும்போது அது எதிர்பார்ப்பாக மாறிடுது, அது நிறைவேறாமல் போகுது அப்படின்னா அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா, கணவன், மனைவி, காதலி, நண்பன்னு இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் ஏற்படும் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா தனக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குதோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் அது மேலே வேற ஒரு ரசனை இருக்கலாம், வேற ஒரு விருப்பம் இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கண்டிப்பாக நாம் வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம நம்புக்குமாரனா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்கள் எல்லாருமே, பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் அமளி ஜெனிஃபர் மற்றும்
3: நிவாஸ்னி. பொதுவாகவே நம்ம மனசில் உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெண்டு வகையாக பிரித்து தாங்க வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்ச அந்த காரியங்களை செய்கிறவங்கள நம்மளுடைய அந்த லாப கணக்கிலையும், கொஞ்சம் எரிச்சல் கோபத்தை ஏற்படுத்துகிறவங்கள நம்மளுடைய அந்த நஷ்ட கணக்கிலையுமே வச்சுருக்கோம். ஆனால் இதுவுமே நிலையானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த லாப கணக்கில் உள்ளவங்களுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காததை செய்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுமே நம்மளுடைய அந்த நஷ்ட கணக்கில் தான் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம்லே, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வந்து அவங்க அதுக்கு மாறாக நடந்துக்கும் போது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா கூட, நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ செஞ்ச இந்த ஒரு விஷயம் வந்து என்னை காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு உறவில் விரிசல் அப்படின்றது வராது. அதை விட்டுட்டு நீ என்னை காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல உறவில் விரிசல் வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லையுமே நிறைய விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த ஒரு காலத்தில். அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் தேவா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்னங்க?
5: என் பேர் தேவா,
4: ஊரு
5: சின்னப்பாளம்.
4: ஆனா இப்ப ஒரு உறவு அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு வந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்னா, அது கணவன் மனைவி உறவோ நண்பர்களுக்குள்ளயோ எந்த உறவா இருந்தாலும் ரொம்ப காலம் நீடிச்சிருக்கணும்னா அந்த இரண்டு பேரும் என்ன மாதிரியான விஷயத்த கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?
5: முதல்ல வந்து அனுசரிக்கிறதுக்கு பொறுமை வேணும். கோபத்தை தவிர்க்கிறது வந்து பல சூழ்நிலை இருக்கலாம். என்ன, ரெண்டு பக்கம் இருந்து தாழ்வா வந்து பொறுமையா தான் போகணும் கடைபிடிக்கிறதா இருந்தா. அதுக்காண்டி மனைவி வந்து நாலு பேசுறாங்கன்னு சொல்லி டப்புன்னு அடிக்க போகக்கூடாது. காரணம் என்னன்னு

0: சால்வாகி அப்படியே வந்து மறு ரெண்டு நாள் மூணு நாள் சென்னில மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடும். மறுபடியில் தாழ்ந்து போறதுதான் திறமை.
1: ஓகே, இப்போ குடும்பத்தை பத்தி பேசிக்கிறதான் பிரச்சனையை அதிகமாக்குறது.
0: அவங்க குடும்பத்தை பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிறது.
1: எங்க பொதுவாக எங்க ரெண்டு பேருக்கு இருவாக வந்து எப்பயுமே சண்டை சூழ்நிலை வந்ததில்லை. ஆனா இரு பக்கம் வச்சு அவங்க குடும்பத்தினர் ஒரு டென்ஷனா பேச, எங்க குடும்பத்தை வச்சு ஒரு டென்ஷனா பேச, அந்த நேரத்தில் வரேன் அப்படியே மறந்துட்டு அப்படியே நான் போயிருவேன். மரியாதை ஒன்று கேட்க மாட்டேன்.
2: அப்ப ரெண்டு குடும்பத்தையும் மரியாதை நடத்திக்கிட்டா அந்த பிரச்சனையும் வராது.
1: மரியாதைகளுக்கு என்ன காரணம்? காரணம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க தரப்புல இருந்து நம்ம போகும்போது எதையாச்சும் ஒண்ணு சொன்னா நம்மளுக்கு ஒரு கோபம் வரும்ல. அதே மாதிரி அவங்க வரும்போது என் வீட்டுல வரும்போது எங்க குடும்பத்துக்காக எதையா சொல்லும் போது அப்ப நம்மகிட்ட வந்து மோதமும் போது அப்ப ரெண்டு பேருக்கு அந்த டென்ஷன் சண்டை வரும். இதுதான் குடும்பத்துல இயல்பு தானே, தாழ்ந்து தானே போகணும்.
2: ரொம்ப அழகாக உங்களை கருத்துல சொன்னீங்க. இந்த சின்ன பிரச்சனை கூட இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியா வந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க மனைவிக்காக பாத்துக்கலாம்.
0: அந்த பாடம் குடும்பங்களுக்கு பொறுமையா தாழ்மையை வந்து போறப்படும். சிகரம் இப்போ
2: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு.
0: ஆமா, அந்த பாடல எங்க குடும்பத்துக்காண்டி
2: அந்த படம் வேற சிகரம் தான். சிகரம் படத்துல இருந்து அந்த பாடலை கொடுத்தல. நன்றி. என்ன
3: நம்மள நிறைய பேர் நினைப்போம்ல, நம்மளுடைய அம்மா அப்பா தான், நம்மளுடைய ஒய்ஃப் தான், நம்மளுடைய குழந்தைங்க தான் அப்படின்னு நினைச்சு நிறைய உறவுகளில் நிறைய பேர் மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் உறவுகளுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமாவே மரியாதை அப்படின்றதான் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த உறவுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தேவானா பேசினதுலேருந்து நமக்குமே தெரிய வந்தது. இப்போ ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்க்கா. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து லோகநாதன் பேசுறேன்க்கா.
3: சொல்லுங்க. நான் எப்படி நான் இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்க்கா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சுத்தி உள்ள நிறைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கட்டும், அந்த ஒரு உறவை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்க நீங்க என்ன பண்றீங்க?
4: ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னம்னா மேக்சிமம் விட்டு கொடுக்கறதுக்கா. இன்னொன்னு, ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு சண்டை வருது அப்படின்னா அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாமளும் பதிலுக்கு உடனே கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அவங்க மேல இருக்கிற தப்ப அடுத்த நாளோ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சோ அவங்க சாஃப்டா இருக்கும்போது இது நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவங்களை புரிய வச்சுட்டோம்னா அடுத்த தடவை அந்த சண்டை வர்றதுக்கோ கோவப்படுறதுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்கா. நம்ம விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும்ட்டு அவங்க கோவப்படுறப்ப எல்லாம் நம்ம பொறுமையா இருந்துட்டா நம்ம கோவப்படுறது நம்ம தப்பு அப்படிங்கறத அதை தப்பு அவங்க உணராமையே போயிருவாங்க. ஏன்னா நண்பரோ இல்ல உறவோ இருந்து நம்ம அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம என்ன என்ன முயற்சியோ அதை எடுக்கணும். அதனால அவங்க அந்த இடத்துல கோவப்படுறாங்க, நாமளும் பதிலுக்கு கோவப்படாம மறுபடியும் அமைதியா இருக்கும் போது இது தப்புங்கறத அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அது இல்ல நம்ம தப்பு பண்ணாவே நம்ம நண்பன் நமக்கு காமிச்சு கொடுத்துருவான், அவன் சொன்ன கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத மாதிரி அந்த உறவுகள் நீடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கக்கா.
3: குறிப்பா புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்.
4: புரிதல் இருக்கணும்க்கா.
3: கண்டிப்பா. நான் சூப்பரா சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நிறைய உறவுகள் வந்து பிரியறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: பிரியறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில வந்து பணத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த பணம் இல்ல ஏற்ற தாழ்வு இருக்குதுங்கிற இடத்துலயே நிறைய பிரிவுகள் வந்துருது. ரெண்டாவது, நாமளும் வந்து அவங்க பணக்காரரு, அதனால நாம அவங்க கூட நம்ம இயல்பா பேச முடியாது அப்படிங்கறதுனால இவங்க ஏழையா இருக்கிறோம் அப்படின்னு இவங்களே நகர்ந்து நாமளே நவுந்து போறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும்க்கா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொன்னோம்னா அனுசரிச்சு போகணும்க்கா. அது உறவா இருந்தாலும் நண்பரா இருந்தாலும் அனுசரிச்சு போகணும் நல்லாவே.
3: சோ எந்த உறவா இருந்தாலும் அனுசரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்.
4: இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும்க்கா. அந்த அனுசரிப்பு இல்லாத காரணத்தினாலதான் நிறைய உறவுகள் பிரிஞ்சிடறாங்கன்னு சொல்லலாம். இப்ப எங்க என் கூட பிறந்தவங்களே ரெண்டு சகோதரிங்க, எனக்கு ரெண்டு அக்கா. சின்ன அக்கா கோவப்பட மாட்டாங்க, தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அந்த மாதிரி ஒரு புரிதலோடு இருப்பாங்க. பெரிய அக்கா வந்து பாத்தீங்கன்னா சடார்ன கோபம் வரும். அதனாலயே வந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அளவுக்கு அந்த அக்கா கிட்ட நாங்க ரெண்டு பேருமே பேச மாட்டோம், அவங்களும் எங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரு தான் எதுனாலும் பேசிக்குவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஏன் ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன தப்பு அப்படிங்கறத எங்க அக்காவும் நிறைய விஷயத்துல சொல்லியுமே அவங்க புரிஞ்சிக்கல. நினைச்ச இடத்துல எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு அவசியம் இல்லாம கோவப்படுறதே ஒரு காரணமா அது தெரியுதுங்கா. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களை விட நம்மளே அப்படி இருக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்துறாங்க.
3: ஓகே. கோபம் இருந்தாலும் பாசம் எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப உங்க மூணு பேருக்குள்ளயும்?
4: பாசம் வந்து அது வந்து சொல்லவே முடியாது. பாசங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி அவங்க கோபப்படுறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் சரியா பேச

0: இல்லங்கும் போது அந்த பாசம் கொஞ்சம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு பயமும் வந்துடும். எத்தனை நாளைக்கு அதை சகிச்சுக்கிட்டே போறது, நினைச்சிருக்கிற எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு ஒரு பங்கன்லாம் பார்த்தா கூட பேசாம இன்னும் அந்த அளவுக்கு ஆகலைங்கா. அதனால வந்து ஏன் அவங்க பேசிக்கும் போது நம்ம கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன தப்புங்கிறத முதல்ல உணரணும் தான். மேக்சிமம் அவங்களேதான் பேசிக்கிறாங்க, அவங்களேதான் பண்ணிக்கிறாங்கிறத விட பொதுவா சொல்றேன்க்கா. நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது, ஏன் நம்ம கிட்ட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கிறாங்கன்னா அதே இல்லடா அவங்க ரெண்டு பேருமே இதா இருந்தாலும் அன்கோ பண்ணிக்குவாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னா நம்மள ஏன் விடுறாங்க, அப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்குது, நான் என்னடா பண்றேன் அப்படின்னு போல்டா அந்த இடத்துல கேட்டுட்டாவே மறுபடியும் சமரசம் ஆயிரும், பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும்.
1: கண்டிப்பா நான் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கருத்து உங்களுடைய அனுபவங்களோட சேர்த்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல், என்ன பாடல் வேணும்?
0: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல் போட்டிருந்தேன்.
1: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றிங்க.
1: நாமக்கல்ல இருந்து லோகநாதன் அண்ணா வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சூப்பரான ஒரு விஷயம் நமக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம மனம் திறந்து பேசிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த உறவுகள் குறித்த முக்கியத்துவத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக வர்றாங்க அமளி ஜெனிஃபர் அக்கா.
2: நல்ல விஷயங்களை நாலு பேர் முன்னாடி பாராட்டுங்க, பரவாயில்லப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டும் பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்ட, வீட்டையும் கட்டிட்ட அப்படின்னு அவங்கள மனசார பாராட்டுங்க. இதுதான் அவங்களுக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்தும். நம்ம அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ செஞ்சமே ஆனால் இவங்க நமக்கு ஒன்றுமே செய்யலைன்னு கணக்கு போட ஆரம்பித்தாலே சொந்தத்தில் விரிசல் வந்துடும். உதவி செய்கிறத செய்யுங்க, அவங்க நமக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. நம்ம நண்பன் பிறந்த நாளுக்கு நம்ம அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பெரிய கிஃப்டை வாங்கி கொடுத்துருப்போம், ஆனால் அதே மாதிரி நம்ம நண்பனும் நமக்கு திருப்பி பண்ணலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். ஸோ நம்ம எதை செஞ்சாலும் பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு வீட்டு விசேஷம்னா நம்ம வெறும் விருந்தாளியாக மட்டும் போகாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளில் கூட நம்மளை ஈடுபடுத்திக்கலாம். அங்கே வர்ற மற்ற சொந்தக்காரங்கள்ட்டையும் கூப்பிட்டு நம்மெல்லாம் இதை சேர்ந்து பண்ணலாம், நான் இதை பண்ணுறேன் நீ இதை பண்ணு அப்படின்னு கலந்து பேசி முடிவெடுக்கலாம். சில சமயம் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் குடும்ப கௌரவத்துக்காக சில விஷயங்களை அமைதியாக கடந்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகளை வெளியே போய் ஊர் முழுக்க பேசக்கூடாது, அந்த ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பலவீனம் தான் மற்றவங்களோட பலமே, அதை புரிஞ்சு தெளிவா நடந்துக்கணும்.
1: கண்டிப்பாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்குமே ஒரு சூப்பரான நன்றிகளை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: உறவுகள் அப்படின்றது சாதாரணமா பேசுறது பழகிறது மட்டும் கிடையாதுங்க. அது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சு வச்சுக்கிறதும் பழகி தெரிஞ்சுக்கிறதும் இணக்கத்தோட செயல்படுறதும் அதே மாதிரி என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதை ஷேர் பண்ணிக்கிறதும் நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து முதலானதும் ரொம்ப முக்கியமானதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிறது. ஒருத்தவங்களுடைய இயல்பு அப்படின்றது அவங்க நடந்துக்கிற விஷயம் மூலமா தான் வெளிப்படும். ஆனா அந்த ஒரு நடத்தைகளுமே சூழலுக்கு ஏத்தாப்புல மாறும். அது என்ன அப்படின்றத நாமளுமே அவங்களுடைய அந்த நடத்தைகள் மூலமாகவும் சூழல்கள் மூலமாகவும் புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம் அக்கா.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர் யாஸ்மி, நான் மண்டபத்துல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா
5: இருக்கேன்க்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சுத்தி உள்ள உறவுகளையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு வட்டாரத்தையோ நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களா?
6: அதனால வந்து எப்பயுமே நான் பேசுறது வந்து யாரு என்னைய பேசினாலுமே என் பிள்ளைங்க சொல்றேன், ஏமா பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு. அவங்கவுங்க பேசுறது அவங்களோடமா, நம்ம பேசுறது நம்மளுக்கு எப்பயுமே நன்மையை தான் தரும். எதுவுமே நம்ம திருப்பி பேசக்கூடாது. ஆனா நான் அதே மாதிரி நான் பேசுறதுனால எனக்கு அல்லாஹ்வுத்தால கண்டிப்பா நிறைய நன்மையை கொடுத்துருக்கான்.
5: பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னுமே கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க?
6: ஆமா கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என் பிள்ளைய கூட மாறுங்கன்னு சொல்லுங்க, ஏமா அவங்க பேசுறாங்கல்ல எதிர்த்து பேசுங்கல. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு அந்த பொறுமைங்கிறது ரொம்ப இருக்கு என்கிட்ட.
5: சூப்பர்.
6: ஆமா, என்கிட்ட எதிர்த்து பேசுறவங்களை கூட நான் திருப்பி எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு போறாங்களேன்னு வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து வருத்தப்படுவேன். அதுக்கு சொல்லுங்க, நீங்க இப்படியே வந்து எங்கள்கிட்ட வந்து வருத்தப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க.
5: சோ இப்ப வந்து நீங்க 5 அக்கா தங்கச்சி அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. அப்படி இருக்கும்போது இப்ப யாராவது ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, நீங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருமா?
6: கண்டிப்பா வருதுமா.
5: சோ அப்படி இருக்கும் போது நீங்க என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வேண்டியது வரும் அந்த ஒரு சூழல்ல?
6: அந்த சூழ்நிலையில வந்து நான் பொறுமையா சொல்லுவேன், சொல்றோம் சொல்லிட்டு போறாங்க, நான் எப்பயுமே அப்படித்தேன். அவளுக்கு அந்த தங்கச்சிக்கு அவ்வளவு செய்யறாங்க, அந்த தங்கச்சிக்கு அவ்வளவு செய்யறான்னு
5: சொல்லுவாங்க.
6: நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போவோம்ன்றது என்னோட பாலிசி.
5: சோ அவங்க நினைச்சா நினைக்கட்டும், நம்ம அப்படி.
6: ஆமா கண்டிப்பா.
5: ஓகே அக்கா, இப்படி வந்து நம்ம நல்லா வந்து ஒரு உறவை வச்சுக்கிட்டாலும்
6: கண்டிப்பா
5: நிறைய
6: இன்னொன்னு சொல்றேன், எனக்கு வந்து 10 மணி ஆனவன நான் FM திறந்துவேன். எனக்கு வந்து இந்த இதுல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நான் கண்டிப்பா டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
5: ஓகே அக்கா, ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு தொடர்ந்து அப்படியே கேட்டுட்டே இருங்க நம்ம நிகழ்ச்சிய. இந்த உறவுகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரிஞ்சு போறது இல்ல முறியறது, இதுக்கான காரணங்கள் என்ன?
6: அது வந்து பணத்தோட இதுதான். இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருந்துரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்துட்டு கஷ்டப்படக்கூடாது. ஆமா, கஷ்டப்பட்டுட்டு நல்லா இருந்தோம்னா இவங்க வீடு கட்டிட்டு போயிட்டாங்கன்னா, வாச கட்டிட்டு போயிட்டாங்கன்னா பணம் உங்களுக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் இது பண்ணு. நிறைய பேர் எங்க ஆதரவு படையவே என்னவே சொல்லிருக்காங்க, சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நம்ம அதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது, சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. நம்ம எப்பயுமே ஒரு மனசா இருந்துருவோம் அப்படின்னு நான் இருந்துருவேன். யாரையுமே நான் எதிர்த்தும் பேசவும் மாட்டேன். ஏக்காதங்கச்சி எங்க வீட்லயுமே சரி, உறவுகள் எல்லாரையுமே அது எல்லாம் சொல்லுங்க, ஏன் நீ பேச வேண்டியதானே, அவ இப்படி பேசுறா, என் தங்கச்சிகளே சொல்லுங்க, எங்க அக்காவும் சொல்லுவாங்க,
5: ஏன்
6: நீ பேச வேண்டியதானே, ஏன்டி நீ சொல்ல வேண்டியதானே ஒண்ணு, பரவாயில்ல சொல்லிட்டு போறாக்கா, நான் பிறந்ததுல இருந்து அப்படியே நான் பழகிட்டேன், இனிமே மாத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
5: சூப்பர்க்கா, சூப்பரான ஒரு பாலிசியா உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கீங்க, அதை பகிர்ந்ததுக்குமே ரொம்ப நன்றி. என்ன பாடல்ல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு இது தென்மதுரை வைகை நதி.
5: கண்டிப்பா குடுத்துடலாம்
6: கண்டிப்பா. தேங்க்ஸ்மா.
5: நம்மளுடைய ஒரு புது நேயரா ஒரு நேயருமே சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதே ஒரு நேரத்துல அக்காவுமே ஒரு சூப்பரான விஷயமே சொல்லியிருக்காங்க, பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து யார் கடைபிடிச்சாலும் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி நமக்காக ஒரு சூப்பரான டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய கண்ணோட்டத்துல இருந்துதான் நிறைய பேரும் வந்து அதை பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு மத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அக்கா கிட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:36. நாம கோபமா இருக்கும்போது மற்றவங்களுடைய வாக்குவாதம் செய்யறத மிக முக்கியமா தவிர்க்கணும். ஏன்னா கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு எப்போதுமே வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈஸியா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இது குறிப்பா எந்த உறவுக்குள்ள வந்து பொருந்தும் அப்படின்றதுலாம் தெரியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள இது மிக அருமையா பொருந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: உங்களுடைய
4: சுக துக்கத்துல நான் பங்களிப்பு அப்படிங்கறத கொடுப்பேன்ப்பா. எப்பொழுதுமே எனக்கு எல்லா உறவுகளும் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடுகள் கொண்டு செயல்படுவேன். அதே மாதிரி நீண்ட காலம் வந்து அந்த உறவோட நான் பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட தான் நான் அவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பில்ட் பண்ணுவேன்ப்பா.
2: ஓகே, அந்த மாதிரி நாங்க நம்மளும் நம்மளை சுத்தி உள்ள எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம்?
4: அதாவது எப்பொழுதுமே மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளை எப்ப பாரு சுத்தி காமிக்க கூடாதுப்பா. வேற அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் என்ன அப்படிங்கறத அவங்க கிட்டயே சொல்லணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, பிரச்சனைகள் வரும் அப்போ நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்காம அந்த பிரச்சனைகளை நம்ம தகர்த்தெறியற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும்ப்பா. அதே மாதிரி எந்த ஒரு சமயங்கள்லயுமே ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கூடிய அந்த ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் நம்ம கண்டறியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதே மாதிரி சில உறவுகள் வருவாங்க, நம்ம கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அப்ப ஷேர் பண்ணும் பொழுது இது யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பிக்கையுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம செயல்படணும். அதே மாதிரி புது உறவுகள் நமக்கு வாழ்க்கையில கிடைப்பாங்கப்பா. அப்ப இவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். புது உறவுகள் வந்துட்டாங்கன்னு அவங்க கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கவே கூடாது. அதே மாதிரி எல்லா சமயங்களுமே அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் அப்படிங்கறத நம்மளுடைய குட்டி குட்டி செயல்கள் மூலியமா பாக்கலாம். அவங்களுக்கு கேர் பண்ணது, அவங்க ரொம்ப பாடியா இருந்தாங்கன்னா அவங்க ஜாலி பண்ண நினைக்கிறது, அவங்க தூரத்துல இருந்தாங்க கால் பண்ணி பேசுறது, அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் இருந்தா அதை அட்டன் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது பில்ட் ஆகும். எல்லாத்திற்கும் மேலாக பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் பார்க்காம அந்த விஷயத்துல இருந்து அவங்கள மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி பயணிச்சோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும் இல்லையா?
2: கண்டிப்பா. நான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த காலத்துல நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இடத்துல பிரேக்அப் ஆகி போறதுக்கு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காரணமா இருக்குது. அதையுமே நீங்க சொல்லிட்டீங்க. சோ இருந்தாலுமே இந்த ஒரு காலகட்டத்துல நிறைய உறவுகள் வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன?
4: பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த குறைகளையே அவங்க வந்து சுட்டி காமிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்களாகவே வந்து பேசிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு குட்டி விஷயத்த கூட அவங்க பெருசுப்படுத்துவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரியான குணங்கள் இருந்ததுன்னா பிரிவு அல்லது பிளவு அப்படிங்கறதும் ஏற்படும். அதனால நம்மதான் ரொம்ப தன்முனைப்பாக செயல்பட்டு காரியங்கள் அப்படிங்கறத நடத்திக்கணும்ப்பா.
2: ஓகே, நான் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து வரலாறு திரைப்படம், அதுல இருந்து காற்றில் ஒரு வார்த்தை மிதந்து வர கண்டேனே அந்த பாடல் பிடிச்சீங்க
2: கொடுத்துடலானா? ரொம்ப நன்றி அண்ணா.
4: தேங்க்யூப்பா.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே ஒரு அட்டகாசமான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்னதான் நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறான விஷயம் பண்ணும்போது அதுதான் நம்மளுடைய கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அந்த மாதிரி நிறை குறைகள் அப்படின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த குறையை மட்டும் சுட்டி காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு உறவு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அடுத்ததா பாம்பன்லேருந்து தேவியக்கா சூப்பரான ஒரு விஷயத்த நமக்காக வந்து வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நான் பாமல்ல இருந்து தேவி பேசுறப்பா. உறவுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும், எல்லா உறவுகளையுமே எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க வந்து விட்டு கொடுத்தோம்னு வைங்களேன், எந்த உறவும் ஸ்ட்ராங் ஆகலாம். அப்ப அது மாதிரி மனைவி மனைவி கணவர் வந்து மனைவிட்டியோ மனைவி மனைவி வந்து கணவர்கிட்டயோ விட்டு கொடுத்தோம்னா அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கணவரே நம்ம ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்களேன், நம்மகிட்ட அதை காது கொடுத்து கொஞ்சம் நேரம் கேட்கணும். அப்புறம் மனைவி நம்மகிட்ட சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா உறவுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி சிறு சிறு உதவிகளை வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இருக்கு. அது மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, இது முக்கியமான பாயிண்டே. எதிர்பார்ப்புகள் தான், நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோம்னா அவங்க திருப்பி செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அது இல்லாம இருந்தாவே உறவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு வந்து ஆனந்தம் விளையாடும் வீடுல வந்து சொந்தங்கள் உள்ள சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்தை

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:46, அமளி ஜெனிஃபர் அக்காவும் நமக்காக பல விஷயங்களை சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்க.
5: அப்புறம் ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டில் எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு சேமிப்பு இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லா சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது நம்மள்ட்ட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டா நல்லபடியா போகுதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க. அதிகமா சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத பொறாமையே கொண்டு வரும், கடன் கேட்குற நபர்களையும் உண்டாக்கும். சொந்த பந்தத்தில் யாராவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் ஏதாவது நெகட்டிவாக பேசும்போது அதை அப்படியே நம்பி அவங்க கிட்ட சண்டை போடாமல் நடுநிலையாக பேச தெரிஞ்சுக்கணும். என்னங்க உங்கள் அண்ணி உங்களை பற்றி அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே கேட்காம அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல விடுங்கன்னு அதை அந்த இடத்துலையே தட்டி விட்டுட்டு போயிடலாம். தேவையில்லாத வதந்திகளை பரவ விடாமல் இருந்தாலே உறவுகளில் விரிசல் வராது. அப்புறம் உறவுகள்னு எடுத்துக்கிட்டா உறவுகளை பலப்படுத்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் எப்பயுமே ஓடிட்டே இருப்போம். அது என்னன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வந்தாலும் அந்த பிரச்சனை உடனே முடிஞ்சிடணும் அப்படின்னு சமாதானத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் உறலுக்கு ஒரு பக்கம் அடி அப்படின்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி. அதே மாதிரி ஒரு தரப்பு சொல்லுவாங்க நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு, இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு. இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக சமாதானமாக கொண்டு போகிறதுக்காக இருந்தாலும் அது நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தங்கச்சி தானேன்னு பொறுமையாக நம்ம குடும்ப நலனுக்காக இந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து நம்ம ரொம்ப கடந்து போகிற சூழ்நிலையில தான் இருக்கோம்.
4: ஸோ அடுத்ததான் வந்து களத்திலேருந்து நேயர் அப்துல் ரஹ்மான் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. கடைசி அவங்களுடைய அந்த பைட்ஸ் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா.
7: வணக்கம்மா, என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் இங்கே பாமனில் பெயிண்ட் கடை வச்சுருக்கேன், பெர்ஜர் அண்ட் டூலக்ஸு. பாமனில் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சந்தையெல்லாம் போடுவாங்கல்ல ஆலமரத்தில், ஆலமரம் அந்த அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது என்னுடைய கடை.
6: ஆனால் இப்போ உறவு அப்படின்றது நம்ம மனித வாழ்க்கைக்குங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு உறவை சார்ந்ததாக ஒரு உறவுகளெல்லாம் வந்துருக்கோம். இப்போ அந்த ஒரு உறவை ரொம்ப காலம் ஒரு வலுவாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, நல்ல ஒரு பலமான உறவாக இருக்கணும்னா, இந்த ரெண்டு தரப்புமே உறவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?
7: இப்போ உறவுகளில் வந்து ரெண்டு இது இருக்குது, ரொம்ப நெருங்கிய உறவுகள், இன்னொன்று தூரத்து சொந்தங்கள், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நெருங்கிய உறவுகள்னு சொன்னால் கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் நெருங்கிய உறவுகள். கொஞ்சம் என்ன அத்தை மாமா அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். இப்போ கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தன்மை இருக்கணும். இப்போ இவர் கோவப்பட்டார், அதிகமாக கோவப்பட்டாருன்னா மற்றவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பேசினா அந்த இது அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மனைவி டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா கணவன் வந்து அனுசரித்து இருந்தாலே அது நீண்ட காலத்துக்கு அந்த இதை கொண்டு போகலாம். இன்னொரு விஷயம், ஒரு கணவன் வந்து அதிகமாக கோவப்படுறாரு, விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன பண்ணணும், மனைவி வந்து அவர் அந்த இடத்துல சகித்து கொண்டு பொறுமையாக அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்களை யோசித்து பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தனா உறவுகள் ரொம்ப நீண்ட காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். ரெண்டாவது விஷயம், மற்ற உறவுகளை பொறுத்த மட்டிக்கு ரெண்டு உறவுகளும் சமமாக இருக்கணும், அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காசு அந்த பணம் இருக்குதே, பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த உறவு 90% கெட்டு போயிடுது. அந்த அதனால பணம் கொடுக்கும்போது அதை நேர்மையாகவும் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, அந்த பணம் வராட்டாலும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரு அந்த அந்த உறவுல அந்த பண பிரச்சனையே வராது. அதுதான் என்னுடைய கணிப்பு. மற்றபடி எல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். பணத்தினாலதான் இந்த அதிகமான உறவுகள் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு.
6: நிச்சயமாவே நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை. இந்த பணம் திரும்ப வராட்டாலுமே அவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மனம் இருந்தா போதும். சின்ன வயசுல அனந்தமே இருந்திருப்போம், ஒருத்தருக்கு ஒரு இன்னொரு செலவு பண்ணிருப்போம், அந்த காசு திருப்பி கூட வாங்கிருக்க மாட்டோம். ஒரு காலகட்டம் மாணவர்கள் கொடுத்த காசை வாங்கி ஆகணும் அப்படின்ற சூழல்தான் சண்டை வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து பிரிஞ்சு போற மாதிரி சூழல் வந்தது. என்ன கருத்து உங்களோட வாழ்க்கையில எப்படி அந்த அளவுக்கு இருக்கு, உங்களோட வாழ்க்கையில எந்த ஐடியாலஜி அப்படிங்கறது வந்து எப்படி அப்ளை பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி குடும்பம் இருக்கா?
7: என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கு கணவன் மனைவி விஷயத்துல அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்ய அதுல அது நார்மல் தான். அதனால முடிஞ்ச அளவு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இனிமேயும் நல்லா இருக்கணும், இறைவனுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க. அப்புறம் மற்ற உறவுகளோட நான் காசு கொடுத்தாலும் சரி காசு வாங்கினாலும் சரி, ஸோ நான் அந்த மாதிரிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காசு வாங்கணும்னா அதை கொடுக்கணுங்கிற எண்ணத்துல வாங்குவேன். காசு கொடுத்தா இது கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் எண்ணத்துல போட்டுக்கிறேன்.
6: நல்ல ஒரு எண்ணங்கயா. இதே மாதிரி உங்களோட கணவன் மனைவியாமே உங்களோட உறவு நல்லபடியா நீடிக்கட்டும், வாழ்த்துக்கள். உங்க மனைவிக்காக ஒரு நல்ல ஒரு பாடல் கேளுங்க.
7: என் மனைவிக்காக வந்து ஒரு நல்ல பாட்டா கொடுங்க. ஜோடி படத்துல இருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பாட்டை கொடுங்க.
6: நன்றிங்கய்யா.
4: நம்ம அப்துல் ரஹ்மான் அண்ணா கிட்ட பாடல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனால அண்ணனுக்கு வந்து ஒரு சூப்பரான பாடல் பண்ணையாரும் பத்மினி, அந்த ஒரு படத்துல இருந்து சூப்பரான ஒரு கணவன் மனைவிக்கான பாடலே கொடுத்துடலாம். அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து இந்த ஒரு காலத்துல உறவுகள் பிரியறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா நம்மளுடைய மனைவி தானே, நம்மளுடைய கணவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய தம்பி நம்மளுடைய அண்ணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கும் போது கண்டிப்பா அந்த உறவு சிதறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க திடீர்னு வேணாம்னு சொல்லிடுவாங்க. சோ மறுபடியும் நமக்கு வந்து அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னு தோணும் போது இது அன்னைக்கே அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் கொடுத்தா வாங்குவா போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கிறது. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நமக்கு வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சோ அவங்களுடைய ஒப்பீனியனுமே கேட்கணும், அதே சமயம் நம்மளுடைய ஃபேமிலிங்கிற மாதிரியான ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு சிதறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால ஒரு உறவுகள் வந்து நீண்ட காலம் தொடரணும் அப்படின்னா அதுல குறிப்பா நம்ம கொடுக்க வேண்டியது புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரெண்டு சைடும் வேணும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் மரியாதை வந்து இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எந்த உறவா இருந்தாலும் சரி மரியாதை இல்லை அப்படின்னா அந்த உறவு சிதறி போயிடும். ஸோ அதனால ப்ராப்பரான அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையா இருக்கட்டும், இல்லை புரிஞ்சுக்கிற விஷயம், நம்ம கொடுக்குற மரியாதை, எதிர்பார்ப்புகள் இல்லாம அந்த ஒரு உறவை வழி நடத்தி போறது, இது எல்லாமே இந்த காலத்துல தேவையான ஒரு விஷயமா இருக்குது உறவுகளுக்குள்ள. ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய உறவுகள் அது என்ன உறவோ நீண்ட காலம் தொடர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் கலந்துகிட்டு சூப்பரா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட சுவாரஸ்யமான வகையில கூட பகிர்ந்துகிட்டாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: காற்றோடு பேசும் கப்பலில் நின்றாள் அவள், கடலோடு நட்பு செய்து கனவுகள் நெய்தாள் அவள். அலைகள் தட்டினாலும் மனம் தளரவில்லை, அவள் நெஞ்சில் இருந்த தீப்பொறி அணையவில்லை. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. கடலோடும் வாழ்க்கையோடும் இணைஞ்ச ஒரு கடினமான தொழில் தாங்க நம்மளோட மீன்பிடி தொழில். அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடல்ல இருக்கிற அலைய சமாளிச்சு உயிரை பணைய வச்சு பண்ற தொழில் தாங்க நம்மளோட இந்த மீன்பிடி தொழிலுமே. ஸோ இப்படி மீன் பிடிக்க போகும்போது புயல் மழைன்னு இயற்கை சவால்களை தாண்டிதான் மீன் கிடைக்கிறதுல சில நேரங்கள்ல சிரமம். ஒருவேளை மீன் கிடைச்சாலுமே விலை இல்லாம போகுதுன்னு பாதி நாட்கள் மீனவர்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதாங்க. சோ அதுவும் மீன்கள் கிடைக்காத நாட்களும் போட்டு ஆபத்துனா உதவி கிடைக்காத நாட்களும் தான் முன்னாடி அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா GPS, எக்கோ சவுண்டர், டெக்லாம் இருக்கிறதால தொழில் செய்யறதுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தாங்க சொல்லணும். இவ்வளோ வசதிகள் இருந்தாலுமே ஆண்கள் மட்டும்தான் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகணுங்கிற ஒரு எண்ணமே இப்ப வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அப்படி எந்த ஒரு திசை காட்டியும் இல்லாம GPS கருவி மாதிரி வேற எந்த நவீன கருவிகளுமே இல்லாம ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கான உரிமத்தை ஒரு பெண் வாங்கியிருக்காங்க. அதுவும் முதல் முறையா ஆழ்கடல்ல ஒரு பெண்ணும் அந்த உரிமம் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பெண்ணா நம்மளுமே இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. சோ அந்த பெண்ணை பத்தி தாங்க இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியிலுமே கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற சாவக்காடுங்கிற மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க ரேகா கார்த்திகேயன். இவங்க தாங்க நம்மளோட இன்னைக்கான சாதனை பெண்ணுமே. 4 பெண் குழந்தைங்களுக்கு தாயான இவங்க தன்னோட குடும்ப சூழல் காரணமா தாங்க ஆரம்பத்துல இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட கணவர் கார்த்தியன் கிட்ட வேலை பார்த்தவங்க தொழிலுக்கு வரலன்னு சொல்லவுமே தன்னோட கணவருக்கு ஒரு உதவியாளரா தான் கடல் தொழிலுக்குமே கிளம்பியிருக்காங்க. சோ இப்ப வரைக்குமே அந்த தொழிலை பார்த்துட்டும் இருக்காங்க. சரி, ஆரம்பத்துலதான் ஆட்கள் போயிட்டாங்க, அதனால இவங்க கடலுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் வேற ஆட்களை வச்சு தொழில பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனா அவங்களோட வீட்டுல என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 அவங்களோட கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால தொழிலுக்கு போக முடியாத சூழலாலையும் தன்னோட குடும்பத்தோட முழு பொறுப்பையும் தான் தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு போதுமான வசதி தாங்கிட்ட இல்லாம இருக்கிறதாலே தான் இவங்களே தனியால இந்த தொழிலை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ 2018 ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கான உரிமம் வாங்கினவங்க இப்போ தன்னோட 45வது வயசுல தன்னோட முதல் பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம், 2வது குழந்தைய கல்லூரியில படிக்க வச்சுட்டோம், 3வது 4வது பெண் குழந்தைங்களுக்கு பள்ளி படிப்புமே கொடுத்துட்டு தன்னோட கணவரையும் பார்த்துட்டு வராங்க. சோ இப்ப இருக்கிற பொருளாதார சூழல்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தன்னோட குடும்பத்தையும் வீட்டையும் கவனிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆபத்து நிறைஞ்ச ஆக்ரோஷமான கடல் அலை கூட போராடி கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ அந்த செயலை தன்னாலையும் செய்ய முடியும்னு நிரூபிச்சு இந்தியாவோட ஆழ்கடல் மீன்பிடி உரிமம் வாங்கின முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை அடைஞ்சிருக்கிற ரேகா கார்த்திகேயனுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சாரிகமசா பாமப

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்ம எங்கேயாச்சும் டூர் போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கட்டுச்சோறு ஒன்று கொண்டு போங்க. அதாவது லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், தக்காளி சாதம்லாம் இருக்கும்ல, அதுதான். இப்படி நம்ம கொண்டு போகும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு போற அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளே கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு போகாம பொடியா செஞ்சு கொண்டு போவாங்க. அப்படி செஞ்சு கொண்டு போற பொடிகள்லயே தமிழ்நாட்டில் பிரபலமா இருக்கிற ஒரு பொடி தாங்க இந்த புளியோதர பொடி. ஸோ நிறைய கோயில்களுமே பார்த்தீங்கன்னா பிரசாதமா இந்த புளியோதர சாதம் தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் பயணம் போகிறவங்க அங்க இருக்கிற சாப்பாடு நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னைக்கு வேறையே சீக்கிரமா முடிக்கணும், ஈஸியா சீக்கிரமாவே ஒரு சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க ரெடிமேடா கிடைக்கிற இந்த புளியோதர பொடி. ஸோ இப்பெல்லாம் நிறைய பேருமே இதை வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பொடியை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் வந்து ஒரு 6-லேருந்து 8 எடுத்துக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணுங்க. முதல்ல எல்லா பொருட்களையும் தனித்தனியாக எண்ணெய் சேர்க்காம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக அரைச்சி எடுக்க வேண்டியதாங்க. நம்மளோட பொடி ரெடி. ஸோ இதை நம்ம காற்று புகாத சுத்தமான டப்பாவில் நம்ம சேமித்து வைக்க வேண்டியதான். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி கூடையே புளியையும் கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி சேர்ப்பாங்க. அப்படி நம்ம புளியையும் சேர்த்து நம்ம வதக்கும் போது அதோட ஈரப்பதம் காரணமாக என்னாகும்னா 2-3 நாள் வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்த முடியும், அதுக்கப்புறம் அந்த பொடி கெட்டு போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு புளியோதரைக்கு கண்டிப்பாக புளி வேணும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பொடியை பயன்படுத்தும் போது கடாயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, முந்திரி இல்லைனா வேர்க்கடலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு எலுமிச்ச சைஸுக்கு புளியோட பேஸ்ட் எடுத்து அதை நம்ம கலந்துட்டு அது லைட்டாக ஒரு கொதி வரவும் அதுக்கப்புறமா இந்த பொடியை சேர்த்து சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. புளி சேர்க்காத இந்த பொடியை வந்து நம்ம 3-6 மாதம் வரைக்கும் நம்ம கெடாமல் வச்சுக்கலாங்க. ஸோ இதை நம்ம 100 கிராம், 200 கிராம்னு பாக்கெட், அதாவது ஏர் டைட் கவர்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் போட்டு இதோட தயாரித்த தேதி, காலவதி தேதியும் சேர்த்து ஒரு லேபிளாக ஒட்டிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை இல்லைனா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட சாம்பிள் கொடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. நம்ம பண்ணுற பொடியோட தரம் சுவை நல்லா இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரெகுலராக வாடிக்கையாளர்களுமே கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ வீட்டில் இருந்து ஒரு நல்ல தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த புளியோதர பொடியை செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: திருமண வயசு என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது திருமண வயசுக்கான சட்டம் 1929 கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டு 1978 திருத்தம் செஞ்சு பெண்களுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற சட்டம் வந்ததால இப்ப எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் திருமணம் செய்யும் போது அவங்களோட உடல், மனம், கல்வி, அப்புறமா அவங்களோட வாழ்க்கை நிலையுமே பொறுத்துதாங்க தீர்மானிக்க கூடியதா இருக்கணும். 18 வயசு ஆயிடுச்சு, அதனால திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு கிடையாதுங்க. வயசையும் தாண்டி அவங்களோட உடல், மனம், படிப்பு எல்லாமே சரியா இருந்தா மட்டும்தான் அவங்களோட ஆரோக்கியமும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கிற நடைமுறையில பாத்தீங்கன்னா பெண்களோட படிப்பு, வேலை வாய்ப்பு, தனியாவே தன்னோட வீட்டு தேவைகளை சரி பண்றதுன்னு பெண்கள் முன்னேறி போயிட்டே இருக்கிறதால அவங்களோட திருமண வயசுமே கூடிட்டு தாங்க போகுது. அப்படி இப்போ நகர்ப்புறத்துல இருக்கிற பெண்களோட திருமண வயது என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் 25 மேலதாங்க. சோ இதுல நிறைய பெண்கள்லாம் வாழ்க்கையில சாதிச்சதுக்கு அப்புறம்தான் திருமணம் செஞ்சு போன்னு 30 மேல திருமணம் செய்யற பெண்கள் தாங்க அதிகமாகவும் இருக்காங்க. இப்படி லேட்டா திருமணம் செய்யறதால சில நேரங்கள்ல சந்தோஷமா இருந்தாலுமே ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வேதனை தர்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ அதுக்கான காரணம் என்னன்னா சரியான வயசுல குழந்தைய பெத்துக்காததுதான். சோ அப்போ பெண்கள் கர்ப்பம் ஆகுறதுக்கு சரியான வயசு எதுன்னு கேட்டா கட்டாயமா இதுதான் வயசு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. ஆனா அதை தோராயமா நம்ம எப்படி சொல்லலாம், அதை பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஒரு பெண்ணோட இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே முழுசா வளர்ச்சி அடைஞ்சு ஹார்மோன்கள் எல்லாமே எந்த வயசுல சமநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 தாங்க. சோ இந்த வயசுலதான் அந்த கர்ப்பத்தை தாங்கிறதுக்கான உடலோட செயல் திறன்மே நல்லா இருக்கும். அதனாலதான் மருத்துவ ரீதியா 22 இருந்து 30 பெண்கள் வந்து கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் 25 அப்புறம்தான் திருமணம் செஞ்சு 28 முதல் குழந்தையுமே பெத்தெடுக்கிறாங்க. அப்புறமா ரெண்டாவது குழந்தைய 30 to 35 பெத்தெடுக்கிறதாங்க வழக்கமான ஒரு ட்ரெண்டாவுமே மாறிட்டு இருக்கு. ஆனா இந்த வயசுல பாத்தீங்கன்னா ஒரு சில மருத்துவ சிக்கல்களுமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுலயுமே இன்னும் சில பெண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 40 கடந்ததுக்கு அப்புறம் தான் கர்ப்பமே ஆகுறாங்க. சோ அவங்கள ஒப்பிடும் போது 35 கர்ப்பம் ஆகுற பெண்கள் சந்திக்கிற ஆபத்துகள் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. அப்ப அதுக்காக 30 to 35 கர்ப்பமானா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. 40 ஒப்பிடும் போது 35 இருக்கிறவங்களுக்கு கர்ப்ப காலத்துல வர ஆபத்துகள் குறைவுன்னு தான் சொல்றேன். 20 to 30 கர்ப்பம் ஆகும்போது அது சாதாரண ஒன்னாவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தாங்க சொல்றேன். சோ இதுல ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் இத கவனத்துல வச்சுக்கணும். அதுக்காக இதுதான் சரியான வயசு, சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கோங்கன்னு அவங்கள வற்புறுத்தவும் கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் 20 to 30 திருமணம் முடிச்சு கர்ப்பம் தரிச்சு நீங்க குழந்தை பெத்துக்கிறதாங்க ரொம்ப நல்லது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: திணைகளை பத்தி நம்மளோட பள்ளி பருவத்துல நம்ம படிச்சிருப்போங்க. அதாவது குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மரதம்னா வயல்வெளிகள் சார்ந்த இடம், அப்புறம் பாலைனா வறண்டிலம் சார்ந்த இடம், அப்படி நெய்தல் தாங்க நம்மளோட கடலும் கடல் சார்ந்த இடங்களுமே. இதுல என்னன்னா, சங்க காலத்துல வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை, அப்புறம் இயற்கையோட அவங்களோட வாழ்க்கை, அப்புறம் வாழ்வாதாரம், இது எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சு இருந்ததுதான் இந்த ஐந்திணைகளுமே. சோ இதுல ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற தொழில்கள்லாம் சவால்களும் ஆபத்துகள் எல்லாமே நிறைஞ்சதாங்க இருந்திருக்கும். அப்படி நம்ம நெய்தல் நிலத்துல வாழ்ற பெண்களோட வாழ்க்கையுமே மீன்பிடி தொழில வர்ற ஆபத்துகளையும் சவால்களையும் அதிகமா சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட நெய்தல் பெண்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதை பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நான் மதி. பிடிக்கிறது வந்து ஆண்களோட வேலை தான் அப்படின்னு இல்லாம பெண்களுமே இப்பெல்லாம் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரத்தாங்க செய்யறாங்க. ஏன், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட சாதனை பெண்ணுமே 2018 ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கினவங்க தான். சோ இதுல நிறைய பேரோட எண்ணம் என்னன்னா, தன்னோட சமூக ரீதியாவோ இல்ல கலாச்சார ரீதியாவோ இல்லைன்னா மத ரீதியாவோ இருக்கிற காரணங்களாலதான் பெண்கள் வந்து மீன் பிடிக்க போறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி கடல் தொழில் சார்ந்த மற்ற தொழில்கள்ல பெண்களோட பங்களிப்பு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கறத மற்றவங்க நினைச்சு கூட பாக்குறது இல்லைங்க. சோ கடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் எதிர்த்துதான் மீனவர்கள் ஒவ்வொரு நாளுமே வாழ வேண்டி இருக்கு, அதுவும் நவீன வசதிகள் வந்துமே. ஆனா கரையில இருக்கிற பெண்களை பாத்தீங்கன்னா, சிப்பி, சங்கு, கிழிஞ்சல், அப்புறம் நத்திகளை சேகரிக்கிறதுன்னு தொழில்களை வச்சிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல இருக்கிற பெண்கள்ல கிட்டத்தட்ட 21 லட்சம் பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழில நேரடியா ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுமே சொல்லுதுங்க. அதுலயும் மகாராஷ்டிரால இருக்கிற பெண்கள் மால்வன் பகுதியில மீன் பிடிச்சிட்டோம், அதாவது அந்த பகுதியில இருக்கிற அது ஒரு சுற்றுலாத்தலம், அங்க மீன் பிடிச்சிட்டோம். ராமநாதபுரத்துல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா பல அடி ஆழம் வரைக்கும் போய் கடல் பாசி சேகரிச்சிட்டோம். திருச்சூரை சேர்ந்த ரேகா ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போறதுன்னு சில பகுதி பெண்கள் இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. சோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வியாபாரமா இல்லாம தன்னோட குடும்பத்தோட அன்றாட தேவைக்காக மீன் பிடிக்கிறதுல 45% பெண்கள் தாங்க. சோ 2017 வந்த ஒரு ஆய்வுமே அதை தாங்க சொல்லுது. அதே மாதிரி தென்கொரியாவில் ஜேஜு மாகாணத்தில் ஹான்யோ, அதாவது கடல் மகளிர்னு சொல்லப்படுற பெண்கள் கூட கடலுக்கு போய் பாசி எடுக்கிறது, சிப்பி எடுக்கிறது, கடல் உயிரினங்களை சேகரிக்கிறதுன்னு பல வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போதான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, கிபி 434 ஆண்டுல இருந்தே இது நடைமுறையில இருக்குதான். அதே மாதிரி 1960 எல்லாம் மீன்பிடி தொழில் வந்து உச்சத்துல இருந்ததாமே வரலாறு நமக்கு சொல்லுது. சோ இப்படி பெண்கள் நேரடியா கடலுக்கு போகாமலே மீன்களை பாதுகாக்க ஐஸ் கட்டிகளை வைக்கிறது, மீன்களை வாங்குறது, மீன்களை விற்கிறது, ஏலம் விடுறது, விற்காத மீன்களை கருவாடாக்குறது, கருவாடுகளை விற்கிறது, மீன்களை வெட்டி தரதுன்னு எல்லாத்துலேயுமே பெண்களோட பங்களிப்பு அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ இதையும் தாண்டி நிறைய பெண்கள் மீன் ரால் பண்ணைகளில் குஞ்சுகளை சேகரிக்கிறது, பண்ணையை வச்சு பராமரிக்கிறது, அறுவடை செய்கிறது, வலைகளை சரி பண்ணுறதுன்னு பல வேலைகளை செஞ்சு, அதாவது அவங்க இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்களோட பங்களிப்பும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இப்படிப்பட்ட பெண்களை நம்ம எப்படி நடத்தணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான அந்த பங்களிப்புக்கான பேரையாச்சும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இதுலமே இன்னுமே நிறைய பெண்களுக்கு வந்து வேலை செய்கிற இடங்களில் சரியான கழிப்பறை வசதிகள் இல்லை, வேலை பார்க்குற தொழிற்சாலைகளில் போதுமான ஊதியமும் கிடைக்கிறது இல்லை. மீன் குடைகளை வச்சுட்டு பெண்கள் பேருந்தில் ஏறும் போதுமே ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்குதுன்னு ஏகப்பட்ட சவால்களை பெண்கள் முன்னாடி அனுபவிச்சுதாங்க இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி நெய்தல் பெண்களோட வாழ்க்கையிலையும், அதாவது அவங்களோட வாழ்க்கை முறையிலையும் அவங்களோட பங்களிப்புக்கான நியாயமான பேரு கிடைச்சாலே போதுங்க, அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993. இன்று தங்க மகன் மற்றும் செவந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தங்கமகன் மற்றும் செவந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று தங்கமகன் மற்றும் செவ்வந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று தங்க மகன் மற்றும் செவந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே. வாழைத்தண்டு போல உடம்பு அலே.

0: நடிய மாத்து கல்தா ஜல்தா குல்தா பண்ணணுமாலே
1: பைசா பைசா நைசா போகணுமாலே.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: எப்பவுமே சொல்றது உண்டு, ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா யார் சரி அப்படின்னு நீங்க பேச தொடங்கினீங்கன்னா வரக்கூடியது ஆர்குமெண்ட். எது சரின்னு பேச தொடங்கினீங்கன்னா வரக்கூடியது டிஸ்கஷன். வீட்டில் பெரும்பாலும் ஆர்குமெண்ட் தான் வருதே தவிர டிஸ்கஷன் வரதில்லை. உரையாடல் வரணும் அப்படின்னா குழந்தையுடைய வார்த்தைகளின் பின்னால மறைஞ்சிருக்கிற மறைச்சிருக்கிற உணர்வுகளை காது கொடுத்து கேளுங்க. இந்த காது பத்தாது, மனசையே காதா வாங்கி மாட்டினா மட்டும்தான் முடியும். மூணாவதா ஒண்ணு, யார்கிட்ட நீங்க கவனிச்சாலும் சரி, பிளீஸ் லிசன் டோட்டலி. அந்த முழு நபரை உள்வாங்கி பாருங்க. நேத்திக்கு என்ன பார்த்து மறைச்சிட்டு போனேன் இன்னைக்கு உதவிக்கு வந்து நிக்கிறேன், முந்தா நேத்தனமோ கண்டுங்காணாத மாதிரி போனேன் இன்னைக்கு வந்து நிக்கிறேன். குழந்தைங்க கிட்ட, உறவினர்கள் கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அடுத்த வீட்டுக்காரங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட, அத்தனை பேர்கிட்டயும் நாம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுமா? துண்டு துண்டாதான் ஜனங்களை நாம பாக்குறோம். யூ லுக் அட் தம் அஸ் ஃபிராக்மெண்ட்ஸ். துண்டு துண்டா பார்த்தா எதுவும் தெரியாது. என் கையில ஒரே ஒரு துளிர் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு கடல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காமிச்சா எல்லாரும் கைகொட்டி சிரிக்க மாட்டீங்க. கடல் தண்ணியில தான் ஆனது. என் கையில இருக்கக்கூடியது கடலின் ஒரு துளி தான். இந்த ஒரு துளி இல்லைன்னா அது கடலாக ஆகாது. ஆனாலும் என் கையில இருக்கிறது கடல் அல்ல. ஒவ்வொரு நபரையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பார்த்துட்டு, ஏதோ ஒரு இயக்கத்துல பார்த்துட்டு, ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்ல பார்த்துட்டு முழுமையா பார்த்ததாக நம்மளை நாமளே நினைச்சுக்கிறோம். நேத்திக்கு அந்த குழந்தை கோவிச்சிட்டு போச்சுன்னா நேத்திக்கு கோவிச்சிட்டு போச்சு. நேத்திக்கு எனக்கு சோறு வேண்டாம்னு சொல்லிச்சுன்னா நேத்திக்கு சோறு வேண்டாம்னு சொல்லிச்சு. இன்னைக்கு புதிதாக குழந்தைய பூரணமா பார்க்க முயற்சி பண்ணு. காது கொடுத்து கேட்க போறோம், உணர்வுகளை கேட்க போறோம், வார்த்தைகளை கேட்க போறதுல முழுமையாக யாராக இருந்தாலும் as a person totally not as fractions and fragments. இதுவும் முடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு தடவை அவங்களுடைய கால் செருப்புக்குள்ள நீங்க நின்னு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். இன்னொரு நபரை பத்தி பேசுறது ரொம்ப சுலபம்பா. இவங்களா, இவங்க, அவங்களா, அவங்க அப்படின்னு உண்மையான நபரோட நம்ம கற்பனையையும் நம்ம எதிர்பார்ப்பையும் கூட்டி கலந்து ஒரு அழகான ஒரு மசாலாவாக ஒரு மனிதனை மாத்தி சொல்லக்கூடியது ரொம்ப சுலபம். ஒரு மனிதனாக இருந்து அவன் பக்கத்துல போய் நின்று அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களால அது முடியுமான்னு பாருங்க. அதுக்குதான் சாக்ரட்டிஸ் கிட்ட யாராவது யாரை பத்தியாவது புறம் கூற வந்தாங்கன்னா சாக்ரட்டிஸ் முதல்ல ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு டெஸ்ட்டுக்கு போடுவாராம். அது என்ன டெஸ்ட்னு, நம்மளாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா, லிட்மஸ் டெஸ்ட். அந்த லிட்மஸ் பேப்பரை வச்சு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் யாரையாவது பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தா முதல்ல ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, நீங்க சொல்ல வந்த தகவல் உண்மைதான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. பெரும்பாலும் உண்மையாக இருக்காது. அவங்களா காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டவங்களை கேட்டதாக இவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. உடனே 10 காது கடன் வாங்கி வச்சுக்கிட்டு நாம அந்த வம்பை கேட்க ஆரம்பிப்போம். அதுல உண்மை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா, அது ஒரு தடவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. பெரும்பாலும் பதில் இல்லைன்னு வருமா, அந்த வம்பை நகர்த்திடலாம். இல்ல ரெண்டாவதாக ஒண்ணு, நீங்க சொல்லக்கூடிய செய்தி அடுத்தவரை பத்தி நல்ல செய்தி சொல்றீங்களா? Are you going to talk good about another person? இன்னொரு நபரை பத்தி நல்ல செய்தி சொல்றீங்களா? நான் தாராளமா கேக்குறேன்னு சொல்லுங்க. பெரும்பாலும் நல்ல செய்தியில என்ன சுவாரஸ்யம் இருக்கு? நல்லவர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கொட்டாவி வந்துடுது. வல்லவர் அப்படின்னா அடுக்கு கொட்டாவி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு நமக்கு. நல்லவர் வல்லவர்னு பேசுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? யாரையாவது பத்தி அவங்க விழுந்ததை பத்தியோ, விழுந்து கிடந்ததை பத்தியோ, யாராவது அவங்கள தள்ளுனதை பத்தியோ, அவங்களுக்கு யாரோ கை கொடுக்கல அப்படிங்கறத பத்தியோ, கீழே புரண்டு புரண்டு அவங்க அந்த புழுதியில தவிச்சதை பத்தியோ சொன்னா நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இல்ல நல்ல விஷயங்களை சொன்னா மட்டுமே கேட்கறதுக்கு இந்த காது திறக்கும், உண்மையை சொன்னா திறக்கும், நல்லதை வச்சா. இது ரெண்டும் போக மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஓடோடி

கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போகுவோம், ஊரில் கஞ்சிக்கு

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர்ப்புழல் பாதம் அளந்தி ருசித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்ப்புழல் பாதம் அளந்தி

0: ஒன்னு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர் அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதா குவர்ட்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்ட்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்ட்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: யாரால மகிழவும் மகிழ்விக்கவும் முடியும் தெரியுமா? அடுத்தவங்க சொல்றதை கேட்கும் போது மகிழ்விக்க முடியும், அவங்களுடைய வருத்தங்களை கேட்கும் போது மகிழ்விக்க முடியும், உணர்வுகளை கேட்டு வார்த்தைகளாலும் அப்படியே மயங்கி போயிடாம இருந்தா கேட்க முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை உங்களால மன்னிக்க முடிஞ்சா மட்டும்தான் அடுத்தவனை உங்களால மன்னிக்க முடியும். சின்ன சின்ன தவறுகளை, நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு யாருக்காக பண்ணமோ அவங்க முன்னால மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, குழந்தைங்களை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வாழ்க்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய கதைகள் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் நான். ஒரு கப்பல்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கப்பல் உடஞ்சி நடுக்கடல்ல எல்லாம் போயிடுது. ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஒரு கரையில வந்து நிக்கிறாங்க. அந்த கரையில வந்து நிக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்காங்க. ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இருக்கு, பரிவு இருக்கு, பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த ரெண்டு பேரும் அந்த தீவுல வந்து இறங்கும் போது கடவுள்கிட்ட ரெண்டு பேரும் வேண்டிக்கலாம், ஆண்டவன் யாருக்கு அருள் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு நண்பர் சொல்றாரு, பக்கத்துல நின்றுட்டு நானும் நீயும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒண்ணு பண்ணலாம், தீவை பாதியா பிரிச்சுக்கலாம். நான் ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்றேன், நீ ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணு. யார் பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி. சரி, இந்த முதலாம் நபர் போய் ஆண்டவன் கிட்ட, கடவுளே சாப்பாடே இல்லையேப்பா, பசி உயிர் போகுதேப்பா, ஆண்டவன் உணவா வரமாட்டான், ஆனா உணவு எங்க கிடைக்குங்கிற வழியினுடைய அம்புக்குறியாக வந்துடும். அப்புறம் பாக்குறாரு, கண்ணு தெரிஞ்ச இடத்துல 4 பழ மரம் இருக்கு, சாப்பிட்டாச்சு, ஓகே, கடவுள் உடனடியாக அருள் புரிஞ்சாச்சு. ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறாரு, ரொம்ப போர் அடிக்குது, இங்கேயே தன்னந்தனியா மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு நல்ல துணை கிடைச்சா நல்லா இருக்கும், அதுவும் வாழ்க்கை துணையாக அமைஞ்சா ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இன்னொரு கப்பல் களம் அது உடைந்து போகுது. கரையேறி வரக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கு. இவர் விருப்பத்துக்கு உகந்த பெண்மணியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டவா ரொம்ப நல்லது, ஒரு வீடா ஒண்ணு கட்டினா தேவையில்லைன்னு தோணுது, மரங்கள் இருக்கு, கட்டுறாங்க. ஒரு 6 மாச காலம் இவர் கேட்கறது எல்லாம் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு குட்டி பூதம் வந்து உதவுற மாதிரி ஆண்டவன் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த முதல் நண்பருக்கு தோது, போதும், இந்த தீவில் இருந்தது போதும், கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ கடவுளே, நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கப்பல் இந்த வழியா வருமே ஆனால் நானும் என்னுடைய வாழ்க்கை துணைவையும் கிளம்பி போயிருவோம், என்னதான் நீ கொடுத்தாலும் மக்கள் கூட போய் வாழ்ந்தாதான்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த வழியா ஒரு கப்பல் வருது. இவங்க தீவு பக்கம் நங்கூரம் போட்டு நிறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற போறாங்க. ஒரு படகு வருது, அந்த படகுல இவரும் ஏறியாச்சு, இவருடைய வாழ்க்கை துணைவையும் ஏறிட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கை துணைவி கேட்கறாங்க, நீங்க எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நீங்களும் உங்களுடைய நண்பரும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்ப அவரை விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஆமா, நான் கேட்டதெல்லாம் ஆண்டவன் சரி சரின்னு கொடுத்தானே, அவன் என்ன கேட்டானோ தெரியல, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு, நான் கேட்டதுக்கெல்லாம் தெய்வம் கொடுத்தது, God has given me every blessing for all the prayers of mine, கேட்டதுக்கெல்லாம் ஆண்டவன் அள்ளி அள்ளி கையில கொடுத்துட்டான், அதனால ஆண்டவன் கருணை என் பக்கம் மட்டுமே தான் இருக்கு, நாம கிளம்பலாம் வா அப்படிங்கும் போது அசிரியரி மாதிரி ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் சொல்லுது, ஆமா, யார் சொன்னாங்க, நீ கேட்டதுக்கு மட்டுமே நான் உனக்கு கொடுத்ததாக இது வரைக்கும் யார் சொன்னாங்க? ஏன் கடவுளே, நான் உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொடுத்த, இல்லையே, நீ உன்னுடைய இன்னொரு நண்பன் என்ன பண்ணினான்னு கேட்கவே இல்லையே, அவனுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தினமும் அவனுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது. காலையில எழுந்திரிச்சாலும் சரி, மதியமானாலும் சரி, மாலை ஆனாலும் சரி, உறங்க போறதுக்கு முன்னாலேயும் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் சொல்லிட்டு இருந்தான். என்ன தெரியுமா? அந்த பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க ஆண்டவா அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்து அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கக்கூடிய எல்லாமே நீங்களும் நானும் கேட்டு வரல, நாம கேட்டுதான் வந்திருக்கோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியும்பா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆண்டவனா பார்த்து உன் குடும்பத்தை எடுத்துக்கோ நீயே அப்படின்னா இவ்வளவு நல்ல குடும்பத்தை எடுத்துருப்போன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவனா பார்த்து நீயே உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா இவ்வளவு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சிருக்காது. ஆண்டவனா பார்த்து நீ ஒரு வாழ்க்கை துணைவியே நீயா எடு, கண்டிப்பா தெரியாது. ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம மனசுல அறியாமை மண்டி கிடைக்கும் போது கடவுள் நல்ல திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு பேனா, இங்கு நல்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய பேனா. கடைக்கு போய் ஒரு பேனா வாங்கி இப்படி கோடு போட்டு பாப்பீங்க, வீட்டுக்கு வந்து எழுதினா அது எழுதவே எழுதாது. உங்களுக்கு தெரியாத விஷயம், அந்த பேனா அப்படி கோடு போடுறதோட நிறுத்திடும், எழுதவே எழுதாது. ஆனா உங்க தலையில படைச்சவன் ரொம்ப அழகான ஒரு பேனாவை எடுத்து மிக திருத்தமாக வாழ்க்கை அமோகமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, அன்றாட ஆரோக்கியம் கொடுத்துருக்கான், நித்திய அமைதி கொடுத்துருக்கான், வீட்டுக்கு திரும்பி போனா வான் சொல்றதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கான், பக்கத்துல உட்கார் இத்தனையும் வச்சிட்டு இருக்கக்கூடிய நாம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன தெரியுமா? அந்த இன்னொரு பக்கத்துல தீவுல இருந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய நண்பன் கேட்கறதுக்கெல்லாம் ஆண்டவா குடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது முடியும். அதுக்குதான் சொல்லுவாங்க, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யுத்தம் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு சாதாரண பாமரனை பார்த்தாங்களாம். பார்த்த பாமரன் ஓடி வந்து அர்ஜுனன் கிட்ட, நீங்க தான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சே, பெரிய ஆட்களை ஆயிட்டீங்களே, என்னுடைய பசி கொடுமை போறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அர்ஜுனன் 1000 பொற்காசுகளை அப்படியே அள்ளி அந்த ஒரு மூட்டையில போட்டு இந்த குடும்பத்தை போய் காப்பாத்துப்போ, உன் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா அந்த வயதுல பெரியவர் அதை அள்ளிட்டு ஓடுறாரு. அவர் அடுத்த பக்கம் திரும்பி தெரு திரும்புறதுக்குள்ள ஒரு ஓடி வந்த ஒரு திருடன் அவர் கையில இருந்து அதை தட்டி பறிச்சு எடுத்துட்டு போயிட்டான். சரி, இதை திரும்பி வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் திரும்பி வராரு. வந்து அர்ஜுனன் பாக்குறாரு, என்ன பணத்தை எல்லாம் பயன்படுத்துறீங்களா? ஆமா, என் குடும்பத்துக்காக தான் கொண்டு போனேன், ஆனா வழியில யாரோ திருடன் கையில இருந்து தட்டி பறிச்சு அத்தனை காசையும் கொண்டு போயிட்டான். சரி, இனியாவது புத்திசாலியா இருங்க அப்படின்னு சொல்லி மிக விலைமதிப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மகரத்தின கல் ஒண்ண அவர் கையில கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு பழச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கையில அதை எடுக்கிறாரு, எடுத்துட்டு இதை கொண்டு போய் வச்சு பொழைச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால இது என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடத்துக்குள்ள வச்சுட்டு தினமும் காலையில எடுத்து பாக்குறாரு, மறுபடியும் வச்சிடறாரு, காலையில எடுத்து பாக்குறாரு, மறுபடியும் வச்சிடறாரு. பெரும்பாலானவர்கள் ஆண்டவன் கொடுத்த மிக அழகான நவரத்தின கல் மாதிரி இருக்கக்கூடிய மனசை கூட இப்படிதான் குடத்துக்குள்ள போட்டு போட்டு வச்சு எடுத்து எடுத்து பாக்குறோமே தவிர உபயோகப்படுத்துறது இல்லை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, அசடே உனக்கெங்கே.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அன்னைக்கு 10 நாள் போச்சு. அவங்க மனைவி ஆத்துக்கு போகும்போது இந்த குடத்தை எடுத்துட்டு போனாங்க, கழுவி அப்படியே ஊத்துனாங்க. அதுல இருந்த மகரந்த கல்லும் அந்த பெரிய மகரத்தின கல்லும் அது போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அந்த பெரியவர் ரொம்ப புலம்புறாரு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் வழியில பாக்குறாராம். பார்த்தபோது என்னாச்சு அந்த கல்லை வித்து? இல்லை, அது பத்திரமா ஒரு குடத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். என் மனைவி ஆத்தங்கரைக்கு போய் அலசி ஊத்துனதுல அதுவும் போயிடுச்சு. அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணினாலும் இவருக்கு ஒன்றும் ஒற்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்லலாம், அவருக்கு என்ன தேவையோ அதுக்கும் கம்மியா ஒரு பொருள் கொடு. 100 ரூபா தேவை குடும்பத்துக்கு இந்த மத்தியான நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு அப்படின்னா 15 ரூபா கொடு போதும். பார்க்கலாம். ஐயோ, அது எப்படி பார்க்கலாம்? அளவுக்கு அதிகமா கொடுத்தோம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. கம்மியா கொடுத்து பாரு. மனசே இல்லாம அவர் குடும்பத்திற்கு ஒருவேளை சோறுக்கு கூட பத்தாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆன அந்த காசுகளை கொடுக்குறான். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அர்ஜுனன் கொடுத்துருக்கா, வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போகும்போது கையை மறுபடியும் பாக்குறாரு. இந்த காசுனால ஒன்னும் செல்லாது, என்ன பண்ணலாம்? அந்த ஆத்துக்கு போய் இருக்கக்கூடிய அந்த காசுல கொஞ்சம் பொரியோ எதையோ வாங்கி ஆத்துல இருக்கிற மீன்களுக்காவது போடலாம். எனக்கே இது பத்தல, மீன்களுக்காவது அதுகளாவது அமைதியா சாப்பிடட்டும் அப்படின்னு முதல் முறையாக தன் வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிற நிலைமையை அந்த மனசை நிறுத்திட்டு தன்னை தவிர ஏதோ ஒரு உயிர் பசிச்சிருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வந்தவொடனே இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் ஆத்தங்கரையில கொண்டு போய் பொரிய வாங்கி அதுக்கு போடுறாரு. எல்லாம் மேல வந்து வந்து சாப்பிடுது. ஒரு மீன் வாயான் திறக்குது, அதனால முழுங்க கூட முடியல. என்ன கொடுமடாது, போட்ட பொரிய திங்க முடியாம திணறக்கூடிய ஒரு மீனா அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. எடுத்து இப்படி வாய்க்குள்ள கை விடுறாரு. பார்த்தா அந்த ஆத்துல அடிச்சிட்டு போன கல் தொண்டை குழிக்குள்ள சிக்கிட்டு இருக்கு. நம்பவே முடியல இப்படி கிடைக்கும்னு. அந்த கல்லை எடுத்துட்டு அந்த மீன் அப்படியே அவசரமா அதுக்குள்ள விட்டுறாரு கையில அந்த கல். இத்தனை நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தடவை இவருக்கு அர்ஜுனன் பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், தட்டி அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடிய அந்த திருநை தாங்க முடியாம வெளியில ஓடி வரும். இந்த கல்லை இவர்கள் இருந்து எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த சம்பவத்தை அத்தனையும் நின்று பார்க்கக்கூடிய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த திருடனை பிடிச்சி அவன் கையில இருந்த பணத்தை வாங்கி இவர்கிட்ட குடிச்சு அவனை விரட்டி அடிக்கிறதாக கதை போகுது. அர்ஜுனன் திரும்பி பார்த்து கேட்கிறான், இது என்ன சூட்சமோன்னு எனக்கு புரியலப்பா. ஒரு ஆளை வச்சுக்கோ அப்படின்னு பணம் கொடுத்தேன், அதெல்லாம் திருட்டு போச்சு. அவனுக்கு பத்தாம ஒரு பொருளை கொடுத்தேன், அவன் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற யாருக்கோ கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன போதுதான் கிருஷ்ணன் சொன்னாராம், எப்ப மன விசாலமாக இருக்கோ, எப்ப என்ன தவிர கூட யாருக்கோ தேவை இருக்குன்னு ஒரு மனசுக்கு தோணுதோ, அந்த கேணி மட்டும்தான் இறக்க இறக்க சுரக்கும். அந்த மனங்கள் இருக்கிற நாடு மட்டும்தான் இன்னும் பெரிதாக வளரும். அந்த மாதிரி நபர்கள் இருந்தா மட்டும்தான் உலகம் இன்னும் விசாலமாக மாறும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஏதோ ஒரு கதையை நான் சொல்லிட்டு போறதாக இல்ல. ஓகே, நீங்க புராண காலத்துல சொல்றீங்க, இல்ல இன்ஃபோசிஸ் தொடங்கின நாராயணமூர்த்தி அவர்களை பத்தி கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய மனைவியான சுதாமூர்த்தி அபாரமான ஒரு படைப்பாளர், மிகப்பெரிய மனித நேயத்தை ஊர் போற சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு பாட்டி உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு மாஞ்சு மாஞ்சு கதை சொல்றதுல சந்தோஷம் உள்ள ஒரு பெண்மணி. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிக அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்கிருந்தோ கிளம்பி அவங்க பெங்களூர் திரும்பி வராங்க, வண்டியில ஏறியாச்சு, ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டிக்கெட் பரிசோதகர், பயணச்சீட்டு பரிசோதகர் வராரு. ஒவ்வொருத்தட்டையே கேட்கிறாரு. அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க. மூணு பேர் உட்கார வேண்டிய சீட்ல எட்டு பேர் உட்கார்ந்துருக்கோம், நெருக்கி அடிச்சு, பெண்கள் வரக்கூடிய லேடிஸ் கூப்பே அது, அதுல உட்கார்ந்துருக்கோம். எங்கிட்ட பயணச்சீட்டு கேட்டாரு, இந்த அங்கன்னு கொடுத்துட்டேன் நானு. அப்புறம் எங்கிட்ட இருக்க பக்கத்துல இருக்க எல்லாரும் அவங்கவுங்க பயணச்சீட்டு காமிச்சாச்சு. எனக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில இப்படியே கீழே பார்த்து, நீங்க வாங்கியாச்சா அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னேன் நான் வாங்கிட்டேனே அப்படின்னு. பக்கத்துல இருந்த பெண்மணி, நானும் வாங்கியாச்சு. உங்க ரெண்டு பேரையும் கேட்கல, உங்க காலு கடியில ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஒளிச்சிட்டு இருக்கா பாருங்க, அவ்வளவுதான் கேட்டேன், அவ்வளவு முதல்ல வெளியில எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த ஒரு 10 வயது சின்ன பெண் குழந்தை எழுந்துச்சு நிக்குது. நீ வாங்கியாச்சா பயணிச்சுட்டு அப்படின்னு கேக்குது. அந்த குழந்தை இல்ல. அடுத்த நிமிஷம் சுதாமூர்த்தி என்ன பண்றாங்க, தன் கைப்பையை திறந்து அந்த குழந்தைக்கான பயணச்சீட்டு பிளஸ் வாங்காத அபராத தொகை ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பரிசோதகர் சொல்றாரு, உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஆதரிக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தண்டனை தான் வேணும், அந்த குழந்தைய அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விடணும், அப்பதான் சரியாகும் அப்படிங்கும் பொழுது மெழுதுவா வெளியில எட்டி பாக்குறாங்க சுதாமூர்த்தி. அவங்க வண்டி கிளம்பும் போதே ராத்திரி 8 மணி. இப்ப வண்டி கிளம்பி பரிசோதகர் இவங்க பாக்குறாங்க சுதாமூர்த்தி. அவங்க வண்டி கிளம்பும் போதே ராத்திரி 8 மணி. இப்ப வண்டி கிளம்பி பரிசோதகர் இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணும் போது எப்படியும் 3/4 மணி நேரம் தாண்டியாச்சு. 8:30 அடுத்த ஸ்டேஷன் வரும்போது மணி 9:30 ஆகும். ஒரு 10 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய அங்க இறக்கி விடுறது யாராலையும் ஒத்துக்க முடியாது. எத்தனை சட்டமாக இருந்தாலும், நீதி ஒரு பக்கம் சட்டம் ஒரு பக்கம் இருந்தா கூட, தமிழ்நாடும் இந்திய நாடும் இன்னொன்னு கொஞ்சம் கூட நகர்த்தி சொல்லும், என்ன தெரியுமா, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனசனுடைய தர்மப்படி சரியாக தான் இருக்கும். அப்போ அந்த அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், இந்த மாதிரி நபர்களை நான் தான் வளர்க்குறேன்னே வச்சுக்கோங்க, தப்பு தான் நான் பண்றேன், ஆனாலும் 9:00 to 9:30 அரை இருட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தையை இறக்கிவிட மனசு சத்தியமாக ஒத்துக்கலை. அந்த குழந்தை காத்த அபராத தொகை பிளஸ் பயணச்சீட்டு வாங்கியாச்சு, வண்டி வந்தாச்சு, பெங்களூர் வந்து அடுத்த நாள் காலையில் இறங்கியாச்சு. இறங்கி இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் வந்திருக்கு. இறங்கி கார்கிட்ட வரும்போது முதுகு பின்னால் ஏதோ கண்கள் தனியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்குறாங்க, அந்த குழந்தை அப்படியே நின்றுட்டு இருக்கா, கையில் ஒரு துணிப்பை தான், மீறி போனால் அதில் இன்னொரு துண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு துணி இருக்கலாம், அவ்வளோதான். கண்ணில் அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு தயக்கம், என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு கூட இந்த

0: சுலபமாகவும் வந்திருக்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு காரில் கிளம்பி எங்கேயாவது நீங்கள் ஒரு இன்பச் சுற்றுலா பிக்னிக் மாதிரி போவீங்க. போய் ஒரு பெட்ஷீட்டை விரிச்சாச்சு, தர்மா அந்த பெரிய ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சாச்சு, ஜில்லுன்னு இருக்க வேண்டியதெல்லாம் ஐஸ் கியூப் போட்டு இருக்கு, சூடாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்து வச்சு பந்து போட்டு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் ஓடி வந்து எல்லாம் உட்காரும்போது முகமே இல்லாத அறிமுகமே இல்லாத ஏதோ ஒரு ஒல்லியாக எலும்பெல்லாம் எண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி நாலு காலும் ஒரு வாலும் தொங்க தொங்க ரெண்டு காதும் அப்படி கருணையால் அப்படி நிரம்பிற ரெண்டு கண்களோட ஒரு நாய்க்குட்டி வந்து அப்போ நிற்கும். பெரும்பாலும் பிக்னிக் போயிட்டு நம்ம நிமிரும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து அங்கே நிற்கும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பெரும்பாலும் பிக்னிக் போயிட்டு நம்ம நிமிரும் போது ஒரு நாய்க்குட்டி வந்து அங்கே நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்பமே சேர்ந்து அதுக்கு கொடுக்கும். காரில் நீங்கள் ஏறும்போதும் வாலாட்டிட்டு நின்றுட்டே இருக்கும். நீங்கள் வண்டி கிளம்பும் போதும் உங்களை பார்த்து வாலாட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதை கண்ணோட கண் பார்த்து என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு அது கேட்குற அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுற உங்களுக்கு மனசு தாங்காமல் எங்கேயாவது திரும்பிக்குவீங்க. குழந்தைங்க கூப்பிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாமா, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டிகிட்டு போய் விடு விடு விடு அப்படி தான் இருக்கும். கண்டுக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. கார் கிளம்பி போயிடும், பின்னாலேயே கொஞ்சம் தூரம் ஓடி வரும், அது வந்து நிறுத்தியிருக்கும். ஆனாலும் கண்ணை மூடி என்னைக்காவது நீங்கள் பிக்னிக்னு நினைச்சாலே அந்த கண்ணில் ஈரக்கசிவோட உங்களையே பார்த்துட்டு இந்த கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்ட நாய்க்குட்டி வந்துட்டு போகும். இப்போ இந்த பெண் குழந்தை அப்படி தான் நின்றுட்டுருக்கா, தாங்கவே முடியல சுதாமூர்த்தியால். டிரைவர் அப்போ கிளம்பலாமா அப்படின்னு, ஷீ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் ஷீ இஸ் ஹோல்டிங் அ வெரி ஹை ஆஃபீஸ், சும்மா அப்படியெல்லாம் தெருவில் போகிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர நபராக அவங்களால கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, அதையும் கூட்டிகிட்டு வா, அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. டிரைவர் மறுபடியும் தன் காதில் சரியாக தான் விழுந்துச்சா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், கூட்டிகிட்டு வந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயாச்சு. இவங்களுக்கு தெரிந்து இவருடைய நண்பர் நடத்தக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக தனியாக, ஆண் குழந்தைகளுக்காக தனியாக இருக்கக்கூடிய இல்லங்களில் கொண்டு போய் இந்த குழந்தையை விடுறாங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெண் குழந்தைய போய் பார்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஒரு வாரம் அப்படிங்கிறது 15 நாளைக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது. முற்றிலும் மறந்து கூட போயிட்டாங்க. இப்படி ஒரு குழந்தை இருந்தது, கூட்டிகிட்டு வந்தோம், எல்லாத்தையும் மறந்து போயாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் வருது. என்ன, 10 வருஷம் தாண்டியாச்சு, இவங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு 10 வயசு குழந்தை, அதை படிக்க வச்சாச்சு. அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இவங்களுடைய கம்பெனியே பண்ணும், இவங்ககிட்ட வரக்கூட வராது அந்த செய்தி. ஒரு 10 வருஷம் தாண்டியாச்சு, 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெண் குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு உங்களை பார்க்கணும் நான் அப்படின்னு வருது, கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா பார்த்தா நல்லா வளர்ந்த ஒரு 20-21 வயது பெண் குழந்தை, ஆரோக்கியமாக இருக்குது, கண்ணில் நல்ல தீஷணியம் தெரியுது, அறிவு சுடர் தெரியுது, குரலில் அவ்வளோ இனிமை இருக்குது, அவ்வளோ பணிவு இருக்குது. பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்களுக்கு அந்த குழந்தைய அடையாளம் கூட தெரியல. தான் வரும்பொழுது அந்த வண்டியில் காலுக்கடியில் பயந்து பதுங்கி பதறிப்போய் உட்கார்ந்திருந்த அந்த வறுமையின் சின்னமாக இருந்த அந்த குட்டி பெண் குழந்தை தெரியல. 20 வயசுக்கு நிமிர்ந்த தோளோட நல்ல ஞானத்தோடு நிற்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, இவங்களுக்கு அடையாளமே தெரியல. யாருமா நான் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் சொல்கிறான், இல்லை, ஐ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்டட், ஆன்ஷோர் அசைன்மெண்ட் எனக்கு வந்திருக்கு, இன்ஃபோசிஸ்லேயே தான் அவளுக்கு வேலை, கம்பெனியில் அமெரிக்கா போகிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் கிளம்புறேன். எத்தனையோ குழந்தைங்களை பார்த்துருக்கோம், போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, அவ்வளோவே தான் சொல்லியாச்சு. நாட்கள் போயிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு US-லிருந்து கன்னடம் பேசக்கூடிய அந்த பெண்கள் அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. சுதாமூர்த்தியை போகிறாங்க, போய் பேசியாச்சு, எல்லாம் பலத்த கரகோஷம் எல்லாம் தான் முடிஞ்சு இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்லேருந்து இவங்க ஷீ ஹாஸ் டு செக் அவுட். எல்லா லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பே பண்ணுறதுக்காக நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நோ தேங்க்யூ மேடம், உங்களுக்காக பேமெண்ட் முடிச்சு.

0: பேமெண்ட் முடிஞ்சாச்சா? இல்லை நான் தானே கொடுப்பேன் எப்பவும். இல்லை இல்லை, அங்கே உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க, அவங்க பே பண்ணி முடிச்சிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த பெண் உட்காந்துருக்காங்க. ஒரு நான் 3 வருஷம் முன்னாலே இவங்க போயிட்டு வந்து சொன்ன அந்த குழந்தை வரா. இப்போ இன்னும் முகத்தில் இன்னும் அறிவுகள் அதிகமாக இருக்குது, இன்னும் துணிச்சல் அதிகமாக இருக்குது. துணிச்சலும் அறிவுகளையும் போக ஒரு வீரம் கூட இருக்குது அந்த முகத்தில். இவங்க யாருன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிறா, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிக்கெட் சார்ஜும் ஒரு அபராத தொகையும் நான் கடன்பட்டிருந்தேன். அந்த கடனை நான் திருப்பி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா வந்திருக்கீங்க, உங்களுடைய தங்குதலுக்கும் உங்களுடைய உணவுக்கும் கொடுக்கறது மூலமாக அந்த கடனை நான் இன்னும் திருப்பி கட்டலை, அதற்கான வட்டியை கொடுத்துருக்கேன், அவ்வளவே தான். இனி இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை நான் தூக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: போரா தைய தக்க தைய தக்க உய்யா.
1: ஆடினா
2: ஆடை,
1: ஆடைனா
2: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 to 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-0101-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை நைட்ல நிலா இதெல்லாம் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை குடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்ட உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்ட உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களாலதான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்ணு.

0: மற்றும் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல்ல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 to 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-0010-407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
2: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
1: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
2: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
1: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
2: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
3: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிட்டு, அடுத்த ஒரு 2 மணி நேரம் நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விளையாட்டு பத்தின தகவலை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஒரு போட்டி ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, ஓடிஐ. அது அந்த ஒரு போட்டியோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது தான் இப்போ நம்ம ஜான் ஹோரே தம்பி நமக்காக சொல்ல போறாங்க. அதுவுமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது இந்தியா விசஸ் இங்கிலாந்து நடந்துச்சு. இந்தியா வந்துட்டு முதல்ல பேட்டிங் ஆடினாங்க. ஓகேவா, பேட்டிங் ஆடி இந்தியா சைடு முதல்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில் வந்துட்டு ஓப்பனராக இறங்கினாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடலைனாலும் கொஞ்சம் பால் நிறையா போய் அதுக்கப்புறம் ஒரு 26 ரோஹித் சர்மா அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. 31 வந்துட்டு சுப்மன் கில் அடித்தாங்க. பின்னாடி வந்த விராட் கோலி கொஞ்சம் நின்று விளாண்டாங்க, அதாவது 65 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. இஷான் கிஷன் 1 அவுட்டு. ஸ்ரீகாஷ் ஐயர் 66 அப்படிங்கிறது, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நல்லா அடிச்சிருக்காங்க. இப்படி மொத்தமாக சேர்த்து 233 அப்படிங்கிறது இது டார்கெட் ஆகிடுச்சு. இங்கிட்டு அவங்க வந்துட்டு இங்கிலாந்து சார்பாக முதல்ல டக்டு பென் டக்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. அவங்க 0 அவுட்டு. ஜேக்கப் எதில் 4 அவுட்டு. அடுத்து ஜோய் ரூட் இருக்காங்கல்ல, அவங்க தான் 99 அடிச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க மேட்ச் ஜெயிச்சாங்க. அதாவது 235 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க.
0: சரி, ஓகே. இந்த ஒரு மேட்ச்ல அப்போ வந்து கண்டிப்பாக தோல்வியை தான் இந்தியா வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு, அதுவுமே என்ன அப்படிங்கிறத பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் டீம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான அணிகள் வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேறியாச்சு. ஒன்று வந்து ஸ்பெயின், இன்னொன்று வந்து நம்ம இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினா டீமுக்கும் இடையில வந்து போட்டி நடந்துச்சு இல்லையா. அதுல மெஸ்ஸி அவங்க இருக்கக்கூடிய அந்த அர்ஜென்டினா டீம் வந்து வின் பண்ணி அவங்களோட அந்த ஒரு ஃபைனல்ஸ்க்கான ஒரு இடத்தையுமே வந்து தக்க வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் தான் போட்டி நடக்க போகுது. அது வந்து 19 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது 20 கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்லாம் என்ன, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வசனங்கள் சொல்லுவோம், அதை வச்சு அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் இப்போ ஜான் ஹோரே தம்பி வந்து ஒரு டைலாக் ஒன்று கேட்க போகிறாங்க. அது என்ன டைலாக், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக உங்களோட பதில்களை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டைலாக் என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
1: ஓகே, இந்த டைலாக் சொல்ல போகிறேன். என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னியே, என்னை இன்னுமா தெரில.
0: சரி, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னியே, இன்னுமா என்ன தெரில அப்படிங்கிற ஒரு டைலாக். இது இப்போ வந்த படம் தான் தலைவர், அவங்களோட ஒரு படம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி வந்து என்ன தினம் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து சர்வதேச நீதிக்கான தினம் அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ICC அப்படின்னா நம்மளுக்கு கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனால் இது கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். அந்த ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி தான் இந்த ஒரு தினம் வந்து கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உருவாக அடிப்படையாக இருந்ததுக்கான ஒரு ஒப்பந்தமே இருந்திருக்கு. அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இன்னைக்கு வந்து இந்த சர்வதேச நீதிக்கான தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. இன்னொன்று ஒரு ஃபன்னியான ஒரு தினம், அதாவது எமோஜி டே அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து நம்ம நேருக்கு நேர் வந்து நிறைய பேர் பேசும்பொழுது என்ன மாதிரியான முகபாவனைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா வந்து சிலர் வந்து இந்த சூழ்நிலைக்கு இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுத்தா வந்து பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மறைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் வந்து இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சாட்டிங்கில் வந்து நிறைய எமோஜி அப்பப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு இடையாக தான் இன்றைக்கும் செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான கேம் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னேன், இன்னுமா என்ன தெரில அப்படிங்கிறதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஆகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ்

0: வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: பாம்பன்,
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ட்ரி மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வியுமே வந்து டைலாகா கேட்டிருந்தோம் இல்லையா? என்ன டைலாக் கேட்டிருந்தோம்?
1: நான் தானே கேட்டேன், என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னியே, இன்னுமா என்ன தெரில.
0: அந்த ஒரு டைலாக்கான சரியான ஆன்சரை ரெண்டு நேயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து நம்ம சாதிக்கண்ணா கூலி அப்படிங்கிற படம் தான் வந்து அது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு நேயர் தென்காசியில் வந்து செல்வன் அண்ணா, அவங்களுமே வந்து கூலி படம் அப்படிங்கிறத சரியாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்துலேருந்தே மோனிகா பாடலும் கேட்டிருக்காங்க, அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் வந்து அடுத்த கேள்வியாக கேட்க போகிறோம். எனக்கு வந்து காரப்பூரி சாப்பிடணும் போல் இருக்குது விற்பனை செய்யறது அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பிரபலமான ஒரு விஷயம். அது நம்ம பாமன் பகுதிகளிலுமே ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதோட காய்கள் பிஞ்சுல நல்லா வந்து வெள்ளை நிறத்துல மென்மையா இருக்கும். அதை சாப்பிட்ட அனுபவம் அப்படிங்கிறது பெருசா நம்மள பல பேருக்கு கிடையாது. ஏன்னா வந்து அது விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள்ல தான் வந்து அதிக அளவில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்படி பார்த்தாலோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கான சான்ஸ் கிடைச்சாலோ ஒவ்வொருத்தரும் லக்கி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து உடல்ல பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த பருத்தி காய்களுக்கு வந்து இருக்குதான். அதில் குறிப்பாக வேலி பருத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பருத்தியோட காய்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் கூட பயன்படுற ஒரு மூலிகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதோட காய் அப்புறம் இலைகள் வந்து ஆஸ்துமா அப்புறம் வந்து வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூச்சுக்குழாய் அலர்ஜி இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகளையுமே குணப்படுத்த உதவுமா. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படிங்கிறது இறைப்பையில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றி குடல் ஆரோக்கியத்தையுமே வந்து பராமரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்கள் அப்புறம் வந்து இலைகளை வதக்கி வீக்கமுள்ள இடங்களில் வைக்கும் பொழுது இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுமா. அடுத்ததாக உடல் பித்தத்தை குறைச்சி பிளட் ப்ரெஷர் அதாவது இந்த இரத்த அழுத்தத்தையுமே சீராக வச்சுக்க உதவுது. இந்த வகை பருத்தியை பெரும்பாலும் வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது தான் ஃபேமஸாக. ஏன்னா வந்து எல்லா வகையான புண்கள் அதாவது வயிற்றுப்புண்ணில் தொடங்கி நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய புண்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய பவர் அப்படிங்கிறது இந்த ஒரு பருத்தி காய்களுக்கு இருக்குது. அதனால நீங்களும் ஏதாவது கிராமப்புறங்களுக்கு போகிறீங்க, அங்கே வந்து இந்த மாதிரி பருத்தி காய்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதையுமே சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி இன்னைக்கு என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் பற்றி சொல்ல போகிறேன். அது பேர் என்ன அப்படின்னா பேனடான் புகோல்சி.
0: அப்படி ஒரு மீனே நம்மளுக்கு தெரியாதேப்பா, எனக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் லோக்கலாக கிடைக்கக்கூடிய மீன்கள் சாப்பிட்றது. ஆனால் நீங்கள் வந்து புதுசாக வேறு ஏதோ சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன?
1: அதான்க்கா, ஆனால் இது நம்மளோட இங்கிலீஷில் பேசும்போது ஃப்ரெஷ் வாட்டர் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நல்ல தண்ணியில் மட்டும் வாழக்கூடியது. இதுக்கு ஏன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வியூஷெல்லாம் பட்டாம்பூச்சி பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதே மாதிரி அதுக்கு பெரிய ரெக்கைகளும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் ரெக்கைகள் இல்லைனாலும் அதோடைய அந்த ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த திமில்கள் துடுப்புகள் அப்படின்னு சொல்லலாம், திமில் அப்படின்னு சொல்லலாம், அந்த இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதுக்கு பட்டர்ஃப்ளை ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுகிட்ட இருக்கிற ஒரு தனி அம்சம் என்ன அப்படின்னா, இதால் கொஞ்ச நேரம் ஏர்லேயே பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாம்பூச்சி ரொம்ப நேரம் பறக்கும், இது கொஞ்ச நேரம் மட்டும்தான் பறக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இதாக ஒரு பூச்சி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பச்சோந்தியெல்லாம் அதோட நாக்கு வச்சு தானே இது பண்ணும், இதுவும் அதே மாதிரி அதோட நாக்கு வச்சு யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே எழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. அதுக்கப்புறம் இது வாழ்கிற நாட்கள் எவ்வளோ அப்படின்னா ஒரு 5 to 6 தான் வாழுவான்.
0: சரி ஓகே, இந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்ததில்லை அப்படின்னா கூட இனிமேல் பார்க்கும்போது இதுதான் அது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதனால் அதுக்காக அந்த ஒரு தகவலை நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாச்சு நேயர்களுக்கு, எனக்கு காரப்பொறி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த டைலாக் எந்த படத்தில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
3: ஜான். ஒரு
2: அடுத்ததா ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருந்தேன், எனக்கு காரப்பொறி சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு வசனம். இது எந்த படத்துல இருந்து வந்தது அப்படிங்கறது தான் கேள்வியா கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு நேயர் எடுத்தவங்க திரும்பவும் மெசேஜ் மூலமா தான் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. குற்றாலம்ல இருந்து மணி அண்ணா, அவங்க தான் வந்து கில்லி படம் அப்படிங்கிறத கரெக்டா அனுப்பியிருக்காங்க. கருப்பு படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இனிமே வந்து பதில் சொல்ற நேயர்கள் கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். ஏன்னா வந்து கால் பண்ணி நம்ம பேசுறதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இனிமே கால் பண்றோம் கண்டிப்பா வந்து 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமுதா ஹாப்பி அண்ட் அச்சி அப்படிங்கிற ஒரு வசனம் எந்த படத்துல இருந்து வந்தது அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹொரேப் தம்பியுமே வந்து ஒரு பட்டர்ஃபிளை ஃபிஷ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன தகவல் அப்படிங்கறதையுமே இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லையில. அதாவது ஆப்பிரிக்கா, அதாவது வட ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா, இது ரெண்டு இருக்குல்ல, அது ரெண்டுலையுமே இது வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது அடர்ந்து காட்டில் வாழாம சில ஏரிகள்லையும் சில குட்டைகள்லையும் வாழக்கூடியது. அதுக்கப்புறம் இதுகிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்கு, அதாவது அதோடைய கண்ணு தான். இதோடைய கண்ணு 1 கிலோமீட்டர், அதாவது நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த குட்டி கண்ணால 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற அந்த பூச்சியை பார்த்து டார்கெட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோடைய அந்த டிஃபென்ஸ் அப்படின்னா அதோடைய பற்கள் தான். இது என்னதான் அழகா பட்டர்ஃபிளை மாதிரி இருந்தாலும் அதோடைய பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மற்ற விலங்குகளை சில நேரம் வந்துட்டு இது நாக்கால் பிடிக்கும், சில நேரம் இது கழித்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய இன்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1-5 இன்ச் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா.
2: சரி, இது வந்து நம்ம வளர்க்குறதுக்காக, அதாவது சும்மா நிறைய பேர் வந்து தொட்டிகளில் மீன் வளர்ப்பாங்கல்ல, அதுக்காக பயன்படுற மீனா இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் இருக்கா அதுக்கு?
3: இல்லை, இது காட்டிலே வளர்ந்தாதான் வளரும். நம்ம வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தாலாம் வளராதுக்கா.
2: இல்ல, காட்டுலயேனா எந்த மாதிரி குளங்கள்ல இருக்கு? ஓகே ஓகே. அடுத்ததான் நம்ம கூட பேசவும் ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு பிரவீனா, அரஸ் மாவட்டம் இருந்து பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
2: ஓகேக்கா, ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது கேட்டீங்களா?
4: கேட்டேன்.
2: சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி வந்து குமுதா ஹாப்பி அனாஜி அப்படிங்கறத ஒரு வசனம் வந்து எந்த படத்துல இருந்து வந்தது அப்படிங்கறதான்.
4: அது வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
2: சரி, ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த டைலாகை ஒரு தடவை சொல்லி காமிச்சிருங்களேன்.
4: குமுதா ஹாப்பி அன்னாச்சின்னு வருமோ?
2: ஓகேக்கா, ஓகே, ரொம்ப அருமையா சொல்லி காமிச்சீங்க.
4: ஹாப்பி,
2: நீங்க ஹாப்பியா இருந்தா போதும்க்கா. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து என் தங்கச்சிக்கு பிடிச்ச பாட்டு மலர்களையும் மலர்களை மலர வேண்டாம் படம், புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அந்த படத்துல இருந்து.
2: இல்லக்கா, கொஞ்சம் புது பாடல் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
4: ஏன்னா போடுங்க,
2: டியூட் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலா கண்டிப்பா கொடுத்துரும். ரொம்ப நன்றிக்கா.
4: நன்றி.
2: ஓகே, நம்ம பிரவீனாக்கா தான் நம்ம கூட ஜாயின் பண்ணி பதில் சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக இன்னைக்கான நிகழ்ச்சியில் டீனேஜ் பாய்ஸ், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, குறிப்பாக வந்து ஆண் குழந்தைங்க, அவங்களோட சேஃப்டிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இந்த பதின் பருவம் அப்படிங்கிறது குழந்தைங்க வந்து வழி தவறவை தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த டீனேஜ் முடிஞ்சதும் குடும்பத்தை கவனிச்சுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடமையுமே செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு மாறிடும். அதில் நண்பர்களோட ப்ரெஷருக்காகவோ இல்லை ஆர்வத்துக்காகவோ தவறான பழக்கங்கள், குறிப்பாக வந்து இந்த மது பழக்கம் போதை பழக்க காலகட்டமாக அவங்களுக்கு மாறிடும். அதில் நண்பர்களோட ப்ரெஷருக்காகவோ இல்லை ஆர்வத்துக்காகவோ தவறான பழக்கங்கள், குறிப்பாக வந்து இந்த மது பழக்கம் போதை பழக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு சிலர் அடிமையாகிறாங்க. அப்படி கம்பல் பண்ணுற இல்லை பழக்கம் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களோட சேர்றத குழந்தைங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். என் ஃப்ரெண்டு நல்லவன் தான், ஆனால் அவங்ககிட்ட இந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னா அவங்கள எப்படி அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து மீட்கிறது அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து அந்த ஒரு பழக்கத்தையுமே சேர்ந்து பழகக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு குழந்தைங்க தைரியமாக நோ சொல்லி பழகணும். அவங்களுக்காக அதை பண்ணலாம், இவங்களுக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொந்த வாழ்க்கையை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பணையம் வைக்கக்கூடாது. இந்த ட்ரக்குக்கு ஒரு மாற்று வழி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து இந்த உடற்பயிற்சி, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கு, இந்த மாதிரி பயனுள்ள பொழுதுபோக்கு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது. அந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையும்னு சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கலோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நானே சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, என்ன கொடுமை சார் இது, இல்லைனா வந்து என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு வரும். அது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு படம் தான். அது என்ன படம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பிக்குமே வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால அவங்களோட கடைசி ஒரு சில தகவல்கள் சொல்ல போறாங்க. அதுவுமே என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுகிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஐ பவர் இருந்தாலும் இதால் பின்னாடி வரதை பார்க்க முடியாது. அதுக்கு இதோடைய ஆண்டனா யூஸ் ஆகும். அதாவது பட்டர்ஃப்ளைனா ரெண்டு ஆண்டனா இருக்கும்ல முன்னாடி, அதே மாதிரி தான் இதுவும். இது இந்த குச்சை வச்சு, அதான் அந்த இது இருக்குல்ல ஆண்டனா, அதை வச்சு உணர்வுகளை கண்டுபிடிக்குமா. ஏதாவது கிட்ட வரும்போது தண்ணீர் ஏதாவது செய்யும்போது அது டக்குன்னு உணர்வு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுகிட்ட சென்சிங் பவரும் அந்த ஹியரிங் பவரும் ஐ பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய பற்கள் எவ்வளோ இன்ச் வளரும் அப்படின்னா 1.5 இன்ச் மட்டும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கொஞ்சம் பெருசு தான். அடி இருந்தாலும் அது மற்ற விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த வெஸ்ட் ஆப்ரிக்கா இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்கும். அதுவே ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் வந்து கொஞ்சம் ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா.
0: சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஜான் ஹோரே தம்பி மூலமா ஒரு புதுமையான தகவல், ஒரு மீன் வகை பத்தி, அதாவது நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய மீன்லாம் கிடையாது, அது வந்து நன்னீர்ல வாழக்கூடிய, அதாவது நல்ல தண்ணியில வாழக்கூடிய ஒரு மீன், ஆப்பிரிக்காவை சேர்ந்தது. அதை பத்தி ரொம்ப அருமையா நம்ம அந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்து நேயர்களுக்கான கேள்வியும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா, இன்னொரு படிப்பை பத்தி தான். பொதுவா வந்து பெரும்பாலான பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறதா. அதுக்கான ஒரு படிப்பு தான் இந்த காஸ்மெட்டாலஜி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட கம்பைன் ஆகி இருக்கிறது இன்னொரு படிப்பும் இருக்கு, அதாவது பெர்ஃபியூமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நறுமண பொருட்கள் தயாரிக்கிறது, அதோட தரத்தை சோதிக்கிற படிப்பு. இது ரெண்டுமே வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரொம்பவே ஜாலியா இருக்கோம்ணா.
2: நம்ம ஊர்ல எப்படி இன்னைக்கு கிளைமேட்லாம் இருக்கு?
0: கிளைமேட் இன்னைக்கும் வெயில் தான் இருந்தது, வேற எந்த மாற்றமும் இல்லைண்ணா.
2: வேலூர்ல மழை வராமாதிரி மத்தியானத்துல இருந்து இருக்குப்பா, மழை வரல, ஓரளவுக்கு இன்னைக்கு வெயில் இருந்து தப்பிச்சோம்.
0: சரி, ஓகே. நான் அங்கிட்டு மழை வந்தா கண்டிப்பா இன்னும் 2-3 நாள்ல இங்கிட்டும் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, பாக்கலாம்.
2: எல்லா வறண்ட நிலையிலயும் மழை வந்ததுன்னா ஹாப்பியா தான் இருக்கும்.
0: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. சரி, ஓகே. இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னு தெரியுமாண்ணா?
2: என்ன
0: கொடுமை சரவணன் இது, அப்புறம் வந்து என்ன கொடுமை சார் இது அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு படத்துல வரும். அது என்ன படம் தெரியுமாண்ணா? இல்லண்ணா, இல்ல. இன்னொரு படம், தலைவர் அவங்களோட படத்துல வரும்.
2: சந்திரமுகி திரைப்படம்.
0: என்னன்னா, தலைவர்னு ஒரு க்ளூ தான் கொடுத்த, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: என்ன
0: பாடல் வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து என்னை நோக்கி பாயும் தொட்டா இந்த திரைப்படம். இதுல இருந்து மறுவார்த்தை பேசாது ஸ்ரீராம் வாய்ஸ்ல குடுக்கறீங்களா?
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா குடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூ சோ மச்.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து நம்ம கேட்ட உடனே கேள்விக்கான பதில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதிலாம் ஈஸியா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு படிப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தேன், காஸ்மெட்டாலஜி அப்புறம் வந்து பெர்ஃபியூமரி, இது ரெண்டுமே வந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து சேர்த்து வந்து நம்ம ஒரே கோர்ஸா கத்துக்கும் பொழுது ஈஸியா நிறைய வந்து அதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இருக்கும். அதுலேயும் இந்த காஸ்மெட்டிக் சயின்ஸ் அப்புறம் வந்து பெர்ஃப்யூமரி அப்படின்னு ரெண்டு விதமான படிப்புகள் வந்து படிக்க முடியும். இது டிப்ளமோ அப்புறம் வந்து டிகிரி கோர்ஸாகவுமே வந்து இருக்குது. ரெண்டு விதமான பாடங்கள் வந்து அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சான்றிதழ் படிப்புகள் படித்தா வந்து குறைவான காலளவு அப்படிங்கிறதான் எடுக்கும். இதோட பாடங்களில் காஸ்மெட்டிக் கெமிஸ்ட்ரி அதாவது அழகு சாதன வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது இந்த ஸ்கின் கேரு அப்புறம் வந்து ஹேர் கேர், அதுதான் வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுவுமே வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து கற்றுக்க முடியும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பெர்ஃப்யூம் அப்படிங்கிறதும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெளியிடங்களுக்கு போகிறேன் அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணாமல் கிளம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது பற்றின தொழில்நுட்பங்கள் எல்லாமே பாடங்களாக கற்றுக்க முடியும். காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்புறம் பெர்ஃப்யூம் ஃபார்முலேட்டர் அதாவது அந்த அதுக்கான ஃபார்முலேஷன்லாம் இருக்கும், ஃபார்முலாலாம் போட்டோம்னால தான் அது வந்து இந்த ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணுறது, அப்புறம் வந்து பியூட்டி கன்சல்டன்ட், அப்புறம் மார்க்கெட்டிங் சேல்ஸ் விற்பனை துறைகளையுமே வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கணும். அப்புறம் கஸ்டமரோட நல்லா தொடர்பு கொள்கிற விதம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவுமே இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லது. இந்த ஒரு படிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கவே இருக்குது, எல்லா படிப்புகளும் ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நேயர் கேட்ட பாடலுமே அடுத்ததாக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க, அதுக்கு முன்னாடி
1: பை பைக்கா
0: கிளம்பியாச்சு ஜான் ஹோரே தம்பியும் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
4: ஜாபீர்.
3: ஓகே, 6 to 7 மணி பேசுறதுக்காக நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன ஒரு தகவலோட வந்திருக்கீங்க, எதை பத்தி சொல்ல போறீங்க?
4: ஆமாக்கா, இன்னைக்கு நான் வந்து எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு நல்ல தமிழ் நீதி கதை சொல்லலாம் இருக்கேன் இன்னைக்கு.
3: சரி, ஓகே. அப்ப கதை அப்படிங்கறது தெரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன ஆக போகுது, யார் யார் கேரக்டர் எல்லாம் வருவாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம், அந்த டைலாக் வந்து எந்த படம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நேயர்கள் கண்டுபிடிச்சா அந்த ஒரு டைலாகுமே சூப்பரா சொல்லி காமிச்சிங்கன்னா இன்னுமே ஹாப்பி அப்படிங்கறத சொல்லிட்டு, நேயர்களுக்கான அடுத்த டைலாக் என்ன அப்படின்னா, பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து ஒரு ஃபேமஸான படத்துல வரும், ரொம்பவே பிரபலம் அந்த படம். அது என்ன படம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சரை சொல்லிட்டு விருப்பமான பாடலும் கேட்கலாம். அடுத்ததா இன்னைக்கு குழந்தைங்களோட ஐக்யூ லெவலை அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு கேம் பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒலிம்பிக் லெவல் சாம்பியன்ஷிப் போட்டிகள்லாம் பெருசா நடக்காது, ஆனா வீட்டில் உட்காந்து அமைதியான முறையில அறிவு திறனை வளர்த்துக்க முடியும். அதாவது பிரெயின் பிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் இருக்கு. சின்னதா வந்து ஒரு போர்ட் வந்து இருக்கும், பாக்குறதுக்கு வந்து டப்பா மூடி மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் அக்கா. உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்க்கா. குட்டி பையன் நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா.
3: ஓகேக்கா, ஒரு டைலாக் ஒன்னு கேட்டிருந்தோம், அது என்ன படம் அப்படிங்கறது தெரியுமா? பாகுபலி அப்படிங்கறது கரெக்டான ஆன்சர் தான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா? புது படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலாவே கொடுத்துறோம். ரொம்ப நன்றிக்கா. ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து ரொம்ப அருமையா நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கால் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இன்னொரு நேயரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் வருமே, அது என்ன படம் தெரியுமா? ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏன், யார்கிட்ட கேட்டு சொல்ல போறீங்களா பதில்? மருதமலை. சரி, ஓகே. உங்களோட பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க, அது சொல்லவே இல்லையா நீங்க?
5: நான் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து பேசுறேன், ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல பேசுறேன். என் பேர் ரிச்வின் பெர்னாண்டோ.
3: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
5: பவளமளி பாட்டு.
3: ஓகே, கண்டிப்பா நீங்க கேட்ட பவளமளி பாடலே கொடுத்துறோம். இப்படியே சிரிச்சிட்டு ஜாலியா இருங்க வாழ்க்கையில.
5: தேங்க்யூக்கா,
3: ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, நேயர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை பக்காவா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நேயர்கள் யாராவது பதில் சொல்றது பாக்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா வந்து நம்ம பிரெயின் வீட்டா அப்படிங்கிற ஒரு கேம் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதுல வந்து ஒரு போர்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன டப்பா மூடி மாதிரி தான் இருக்கும். அதுல 4 பக்கங்கள்ல இருந்துமே வந்து கேம் தொடங்கலாம்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு பக்கமும் 9 கோலி குண்டுகள் இருக்கும். நடுவுல ஒரு எம்டி ஹோல், அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் கோலி குண்டு வந்து வைக்க மாட்டாங்க. கடைசியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு போர்டுல ஒரே ஒரு கோலி குண்டு மட்டுமே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து கேம். இதுல வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான் ரூல் படி நடக்கும். அதாவது 2வது வரிசையில நடுவுல இருக்கக்கூடிய கோலி குண்டை எடுத்து அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அங்க பக்கத்துல வச்சுட்டு அந்த கோலி குண்டை வந்து நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோலி குண்டு இருக்கும் அதையுமே வந்து வெளியெடுத்துடணும். இந்த ஒரு ரூலை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கேம் எல்லாமே வந்து நம்ம தான் வந்து விளையாடணும். அதாவது அடுத்த பக்கத்துல வந்து கவனிக்கணும் எம்டி ஹோலுக்கு பக்கத்துல வந்து என்ன ஒரு கோலி குண்டு இருக்கு அப்படின்னு, அதை வந்து மாத்தி வச்சு இந்த மாதிரி விளையாட்டுக்கள் அப்படிங்கறது தொடங்கணும். இப்ப 2 கோலி வந்து வரிசையா இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த ஒரு கோலி குண்டை எம்டியான இடத்துல வச்சுட்டு 2வது மார்பலை நம்ம வந்து வெளியெடுத்துடணும். இப்படிதான் அதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 32 கோலி குண்டுகள் இருக்கும், அதையுமே வந்து மாத்தி மாத்தி விளையாடணும். லாஸ்டா 1 மட்டும் மிஞ்சி அந்த ஒரு குழியில இருக்கணும், அதுதான் வந்து கேம். அதை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வின் பண்ணிடலாம். இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய உமன்ஸ்லாம் இந்த மாதிரி கேம் விளையாடுறது குழந்தைங்களோட ஐக்யூ லெவலை அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி மூளை வந்து அவங்க மூளையில செயல்படுத்தி விளையாடக்கூடிய கேம் அவங்க விளையாடும் பொழுது குழந்தைகளுக்குமே வந்து ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து குழந்தைகளோட அறிவு பூர்வமான ஒரு விளையாட்டுகள் வந்து விளையாடணும், அவங்க கூட ஜாயின் பண்ணி விளையாடணும் அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த மாதிரி கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து. அதை தொடர்ந்து நேயர் கேட்ட பாடலும் வரும், கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு கதை ஒன்று சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ ஓகே?

0: ஹாப்பி பேபி அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக பொதுவாக வந்து இந்த போட்டிகள் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்கூல்லலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் டான்ஸ் அப்படின்னு நிறைய போட்டிகள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அதில் வந்து குழப்பங்கள்லாம் இருக்கலாம், எதில் சேரலாம் எதில் சேர வேணாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் வந்து ஏற்படலாம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எதுலையுமே சேர வேணாம், அமைதியாக நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஒரு சிலர் வந்து முக்கியமாக வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்கள அதட்டி, அப்புறம் வந்து நீ வந்து இந்த போட்டியில் சேர்ந்த அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் வந்து முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க, இதில் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பேரண்ட்ஸ் நீ இதில் சேர்ந்தாதான் நீ வின் பண்ணுவ அப்படின்னு மாற்றி வேற போட்டியிலையுமே வந்து சேர வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி போட்டியில் வந்து சேர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக சேர வைக்கலாம். ஆனால் அவங்களோட விருப்பம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவங்களோட பங்கேற்பு உரிமைகள் கீழே வரும், அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஓகே, நேயர் வணக்கம் சொன்னோடனே வந்து வச்சுட்டாங்க. சரி, இன்னொரு தடவை கால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம்.
1: கால் பண்ணிட்டாங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கடலூர் சேகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கும் கடலூர் சேகம் தொகுப்பாளர்களுக்கும் எனது மாலை வணக்கம்.
1: ஓகேண்ணா, நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க இப்போ சொல்கிறீங்களா?
2: மாமு கரோடு கடை தகுதியோட மீனாணி சூப் பேசுறேன்.
0: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
2: ஒரு படத்தோட டயலாக் சொல்லிட்டு அதை என்ன படம்னு கேக்குறீங்க, அதனால நான் கேம்
0: சொல்றேன். சரிண்ணா, உங்களுக்காக ஒரு டயலாக் ஒன்னு சொல்லிருக்கமே, அது என்ன படம் அப்படினு தெரியுமா?
2: அது விஜய் சேதுபதி வைத்த நடிச்ச 400 ரவுடி தான். அது பக்கம் நல்ல டயலாக்.
0: 400 ரவுடி தான் கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: எனக்கு தளபதி விஜய் நடிச்ச படத்துல இருந்து ஒரு படம் உள்ள துள்ளாதும் துள்ளும் பத்ரி
0: நன்றிண்ணா. ஓகே, நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா தான் வந்து சூப்பராக வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச பதிலையுமே வந்து சொன்னாங்க, விருப்பமான பாடலும் கேட்டாங்க. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட பங்கேற்பு உரிமை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு விருப்பப்படி பிடிச்ச விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து இருக்குது. அதில் வந்து யாரையும் கம்பல் பண்ணியோ இல்லை விருப்பம் இல்லாத போட்டிகள்லையோ சேர்த்தா அவங்களோட டேலண்ட் அப்படிங்கிறது முழுசாக வெளிவராது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து மனசு இல்லாமல் தான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது. அதனால கண்டிப்பாக யாரையுமே வந்து கம்பல் பண்ணக்கூடாது. முழுசாக பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா உருவாக்கணும். அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பி இன்னைக்கு என்ன கதையோட வந்திருக்காங்க அப்படிங்கறதுமே தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, இந்த கதை பேர் வந்து லாஸ்டா அதோட கருத்தா தான்க்கா வரும்.
0: கருத்தா வருமா?
1: ஆமாக்கா, இந்த கதைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அன்பை வெளிப்படுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான்க்கா.
0: சரி,
1: ஆனா அன்பை வெளிப்படுத்து அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வரலாம் செய்யும், இருந்தாலுமே அதுக்கு இன்னொரு கருத்து இருக்கு. அது என்ன அப்படின்றது கதை முடிவில் நான் சொல்றேன். இப்போ நான் கதையை சொல்றேன். என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அழகான ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 4 மாணவிகளையும் தேர்ந்தெடுத்து இந்த 4 மாணவிகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போட்டிக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது போட்டி அப்படின்றது டீச்சராக நடத்துகிற ஒரு போட்டி, அதாவது அந்த கிளாஸ் டீச்சர் வந்து இந்த போட்டியை நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் 4 பேருமே அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அதுவும் நீங்கள் வீட்டில் போய்லாம் கொண்டாடக்கூடாது, இங்கே நம்ம கிரவுண்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கண்ணா. அப்புறமா முதல்ல இருக்கிற மாணவி, டீச்சர் நான் எதை வேணால் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, எத்தனை வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களாம். அப்போ தான் எல்லாருமே, சரி டீச்சர் நாங்கள் எல்லாத்தையுமே எதாக இருந்தாலும் எங்களுக்கு கொண்டு அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் டீச்சர் அப்படின்ற மாதிரி கிரவுண்டுக்கு என்ன வந்தாங்க அப்படின்னா 4 பேரும் 4 திசையில் போனாங்களாம். அப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பூத்தோட்டத்தை பார்த்தாங்களே. அந்த பூத்தோட்டத்தை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சா, அப்புறமா அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருந்துச்சான். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பூவையும் பறிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட டீச்சர்கிட்ட போய் கொடுத்தாங்களாம். ஓகே, இதுவும் ஒரு அன்பு வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சரி சொல்லிட்டாங்களாம். இரண்டாவது மாணவி என்ன எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, அதையும் இன்னும் கொஞ்சம்

ஓடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:39 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையில அடுத்ததா என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா. அப்புறமா 4 அன்பு, அதாவது அன்புள்ள ஏதாச்சும் ஒரு அன்பு வெளிப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துருவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் உயிரினம் கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க டீச்சர். அப்புறம் முதல்ல உள்ள பொண்ணு வந்து பூ பொசிட்டு வந்திருப்பாங்க, அதுவுமே ஓரளவு அன்பு வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே ரெண்டாவது உள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பறிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, பறிக்கலை, ஒரு குருவி குஞ்சை பார்த்தாங்களாம். அதாவது இப்போ தான் முட்டையிலேருந்து குறைஞ்சு குஞ்சு, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சான். அந்த குருவி குஞ்சுமே என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்களாம். அங்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சான். அதையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா டீச்சர் வந்து வாங்கிக்கிட்டாங்களாம். மூணாவதாக வந்த அந்த ஒரு சிறுமியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சியை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். பட்டாம்பூச்சிக்கு என்ன அன்பு சொல்லவா வேணும், அதனால் அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி பட்டாம்பூச்சியும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாங்களாம். அப்புறமா எதுவுமே கை எடுத்துகிட்டு வராமல் கையையே வீசிட்டு வந்த 4வது இருக்கிற மாணவி வந்து போய் நின்னாங்களாம். நின்றப்போ டீச்சர் கேட்கலாம்லாம், உனக்கு எதாவது ஏதாவது எடுத்துகிட்டு வர சொன்னேனே அப்படின்னமா கேட்டப்ப, நான் டீச்சர் நான் வந்து பூக்களை பார்த்தேன், ஆனால் அந்த பூக்களை பறித்தபோது அங்கே இருக்கிற எல்லா பூக்களுமே ரொம்ப கவலைப்படும் அப்படின்றதுனால அந்த பூவை நான் பறிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னச்சான். சரி, அப்புறமா நான் வந்து ஒரு குயில் குஞ்சையும் பார்த்தேன் டீச்சர், நான் அதையுமே பார்த்தேன், ஆனால் அது தாயிட்டிருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசே வரல டீச்சர், அதனால நான் அதையும் வச்சுட்டு வந்துட்டேன். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக விளாண்டுக்கிறந்த பட்டாம்பூச்சி, அதை நான் பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது சந்தோஷமாக எடுக்க நம்ம கெடுக்க அப்படின்ற மாதிரி நினச்சி அதையும் நான் விட்டுட்டு வந்தேன் டீச்சர் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஆழத்துலேருந்து ஃபீல் பண்ணி அப்படியே அந்த உயிரினங்கள் அப்படியே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டீச்சருக்குமே புரிய வச்சாங்களாம். பக்கத்தில் இருக்க மாணவர்கள் எல்லாருக்கும் புரிய வச்சாங்களாங்க்கா. இதோட அந்த கதை முடியுது. கதையோட மாறல் என்ன அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இந்த ஒரு ஜென்ரேஷன் குழந்தைங்க கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னா நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் அப்படிங்கிறது கற்று வச்சுருக்காங்க. ஆனால் பெருசாக வந்து ஓப்பன் அப் ஆகி மற்றவங்க கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது குறைவு. ஏன்னா நானுமே வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கேன். ஆனாலும் அதை மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ண முயற்சி செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு கேட்டுருலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் நிதிஸ்ரீ, ஜாபீர் எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்லேருந்து பேசுகிறேன்ப்பா.
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு என்ன பண்டிகை எல்லாம் சிறப்பா போச்சா உங்களுக்கு எல்லாம்? உண்டா
0: என்ன பண்டிகைக்கா?
3: ஆடி பண்டிகை இல்லையா இன்னைக்கு?
0: ஓ, அதுதானே. அதுக்கு வந்து எல்லாரும் வழக்கம் போலதான்க்கா மெயின்டைன் பண்ணுவோம். இது அதாவது வீடை வந்து கிளீன் பண்ணி அந்த வேலைகள் எல்லாமே தனியா போச்சுக்கா.
3: உங்க பக்கம் எல்லாம் தேங்காய் சுடுற பழக்கம் இருக்கா இன்னைக்கு?
0: அப்படிலாம் எதுவும் இல்லையக்கா. உங்க ஊர் பக்கம் என்ன பழக்கம்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
3: தேங்காய் சுடுவோம், அதுதான் முக்கியம். ஆடி பண்டிகைனாக்கா ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுடக்கூடிய பழக்கம் இருக்கு.
0: அது என்னக்கா பண்ணுவாங்க?
3: தேங்காய் வந்து புது தேங்காய் வருது இல்லையா, ஆடி மாசம் தானே புது விளைச்சல் வரும் இல்லையா, அந்த புது தேங்காவை வாங்கி அந்த 3 கண்ணு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பக்கம் ஹோல் போட்டுட்டு அதுக்கு ஒரு குச்சி ஒண்ணு அழிஞ்சாங்குச்சின்னு சொல்லுவாங்க.
0: பூரணம் மாதிரி வைப்பாங்களே, அதுவா?
3: எப்படிப்பா?
0: உள்ள வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் வச்சு அதை வந்து
3: உள்ள வந்து அவளு எள்ளு கல்ல வெள்ளம் அவங்கவுங்க என்னென்ன விருப்பம் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. போட்டு வெள்ளம் போட்டு அதே அந்த தேங்காய்ல இருந்து எடுத்து தண்ணியவு அதுல திரும்பி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம்னா அந்த அவளெல்லாம் ஊறிடும்.
0: ஓகேக்கா, ஓகே.
3: அப்புறம் வந்து அந்த குச்சியை சரிக்கிட்டு

0: ஆமாக்கா, இது வசனம் சொல்லுவீங்க, அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஆனா சொல்லுவானு எனக்கு தெரியல, நான் தான் படமே பாக்குறது இல்ல.
1: சரி, ஈஸியா ஒரு வசனம் சொல்றோம், ட்ரை பண்ணி பாருங்கக்கா. வடிவேலு அவங்க வந்து டைலாக் ஒரு சொல்லிருப்பாங்க, அது என்ன படம் அப்படின்னு ஏதாவது தெரியுமாக்கா? க்ளூ வந்து அவங்க வந்து பீக்ல இருந்த ஒரு டைமிங், அதுல வந்து அவங்களோட கேரக்டர் பேர் வந்து கைப்புள்ள அப்படின்னு நினைக்கிறேன்.
0: என்ன
1: பாடல் வேணும் சொல்லுங்க.
0: எனக்கு இது குட்டி படத்துல இருந்து யாரோ என்னை தீண்டியது ஒரு விரலாலே, அந்த பாட்டு கொடுக்குறீங்களா?
1: ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
0: நன்றிக்கா.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்காவால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, நாளைக்கான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அவங்களால ஒரு சூப்பரான பதில் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி பேச முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்படி தான் இருந்திருக்காங்க, ஏன் நானுமே வந்து கொஞ்சம் காலங்கள் அப்படி தான் வந்து இருந்திருக்கேன். அதுக்காக வந்து புதுசாக ஒரு நபரை பார்த்து பேசின உடனே கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆக முடியாது. ஆனால் பாதி பேருக்கு அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட பேசுறதுல கூட இன்னுமே பயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா யாராலையும் நம்பவே முடியாது. அதாவது ஒரே கிளாஸ்ல பல வருஷமா சேர்ந்து படிக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் யாராவது வந்து ஒரு வார்த்தை கூட பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசாம இருப்பாங்களா? கண்டிப்பா அப்படியே இருந்திருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை, நான் படிச்ச ஸ்கூல்ல தான். அது வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல மட்டும் கிடையாது, இன்னும் வந்து ஒரு சில பேர் வந்து கல்லூரிகள் வரைக்கும் முன்னேறி போனாலுமே அந்த மாதிரி ஓபன் அப் ஆகாம பேசாமலாம் இருக்காங்க. எனக்கு வந்து டவுட்டா இருக்கும், இவங்களாம் வீட்லயாவது கண்டிப்பா வாய திறந்து பேசுவாங்களா அப்படின்னு. ஆனா அங்கேயும் அப்படியே வந்து ஆப்போசிட்டா அவங்களோட குணத்தை மாத்தி, ஆனா அங்கெல்லாம் வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனா குழந்தைங்க வந்து இன்னுமே ஒரு சிலர் ஓபன் அப் ஆகி ஆகாம இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்கணும், சூப்பரா வந்து நண்பர்கள் கிட்ட பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்கணும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான வழி அப்படின்னா குட் பேரண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பெற்றோர்கள் வழி நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க இல்லையா. டவுட்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தைரியமா கேட்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு பாடல் ஒன்று வருது, அதை தொடர்ந்து நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம். மீண்டும்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:54 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து கதையோட கருத்து வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க நேயர்கள். இன்றைக்கி வந்து நேரம் இல்லாததுனால கண்டிப்பாக அவங்களோட கால்லாம் வந்து அட்டன் பண்ண முடியலை. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நிகழ்ச்சியில் ஜாலியாக விளையாடலாம் அப்படிங்கிறதுமே சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பியோட கடைசி ஒரு சில கருத்து மட்டும் நம்ம கேட்டுருக்கோம்.
2: ஓகே, அந்த 4வது மாணவி சொன்னதை பார்த்துட்டு டீச்சரே அதிர்ச்சியாகி அந்த மாணவி வந்து ரொம்ப கட்டிப்பிடிச்சி அவங்கள ரொம்ப வாழ்த்துறாங்களாங்க்கா. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற இதுதான், இது ஒற்றுமையை கொடுக்க வேண்டும். அதாவது அன்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பிரிக்கிறதோ அப்புறமா அவங்களை பிரித்து தனியாக விடுறதோ அது அன்பு கிடையாது. ஒருத்தவங்களை வந்து சேர்ந்து வைக்கிறது அப்புறமா அவங்கள்ட்ட பிரிக்கிறது அது அன்பு கிடையாது. ஒருத்தவங்களோட சேர்ந்து அதை வைக்கிறது தான் அன்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
1: சரி, ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் அன்பு. அதனால இனிமேல் எல்லாரும்
2: அதாவது எதையுமே பிரிக்காமல் இருந்தாலே அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய அன்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
1: பிரிவு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நார்மலைஸ் ஆகிக்கிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதனால பிரிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 26 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 48 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்ட்ட இருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நாத்திபோம். நம்ம மன்னார் வளைகுடா பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு வரம் பொருந்திய பகுதி அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா வந்து பல அரிய வகை உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடலாமைகளுக்கு ஒரு தனி இடமே இருக்குது. கடலாமைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்துல வந்து தான் முட்டை போடுற பழக்கம் அதுக்கு இருக்குது. அது பல வருடங்கள் கழித்து தான் அந்த இடத்துக்கு வரும். இருந்தாலும் கூட தான் எங்கே பிறந்ததோ அந்த இடத்துக்கு தான் மறுபடியும் வந்து முட்டையிடுறதுக்காக வரும். அதிகமாக நம்மளுடைய பகுதிகளுக்கு வந்து முட்டையிட்டுட்டு மறுபடியும் கடலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறையில் இருந்து அதை எடுத்து அதை வந்து பாதுகாத்து குஞ்சுகள் பொறிச்சதுக்கப்புறமா அதை மறுபடியும் கடலில் விடுவாங்க. இந்த மாதிரி வழக்கம் வந்து நம்மளுடைய பகுதிகளில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி முட்டையிட வரக்கூடிய ஆமைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வலைகளில் மாட்டிடுது. இந்த மாதிரி வலைகளை மாற்ற ஆமைகளை வந்து விடுவிக்கணும், ஆமைகளை காப்பாற்றணும் அப்படின்ற விழிப்புணர்வு எவ்வளோ தூரத்துக்கு இப்போ அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா நானும் சாட்சிக்கு வரவா சம்பந்தம் பண்ண

இப்ப ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்.

0: அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கம் ஐயா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் சாயம், பாம்பன் பிராஞ்சி சார் இருந்து பேசுறேன்.
1: நம்மளுடைய பகுதிகளில் முன்னாடி வந்து அதிகமா பார்த்தோம் அப்படின்னா ஆமைகள் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் உணவுக்காக அதை வந்து வேட்டையாடிக்கு வந்துடுறது, கரையில் வச்சு வெட்டுறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அரசு எல்லா வகையான கடல் ஆமைகளையும் தடை, பிடிக்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து என்னதான் ஆமைகளை வந்து பிடிக்கலை அப்படின்னாலும் கூட அடுத்து அதை வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து ஆமைகளை நீங்கள் உயிரோடு விடணும் அப்படின்ற மாதிரியான அந்த விழிப்புணர்வு எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: முதல்ல ஆமைகளை வந்து ஆமையை கடலில் வந்துச்சுன்னா, அதாவது கடல் உணவு அது ஆமை, கடல் உணவில் வந்து எந்த உரம் போட்டு வளர்க்காத ஒரு உணவு, அதனால வந்து அந்த ஆமைக்கறி சாப்பிட்றது நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆமைக்கறி வந்து மருத்துவ உணவு மாதிரியே இந்த ஆமைக்கறி இதுனா இது இது குணமாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. மக்கள் மத்தியில் இருந்தது காலப்போக்கில் அதை எப்பவுமே ஆமை வந்துக்கிட்டு அதிகமாக அந்த வலைகளில் வந்துச்சுன்னா உடனே வெட்டி சாப்பிடுவாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்துக்கிட்டு ஆமைகள் இனம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து ஆமைகளை யாரும் பிடிக்கக்கூடாது, ஆமைகளை பிடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் மன்னார் வளைகுடா அந்த திட்டங்களில் கொண்டு வந்து ஆமைகளை வந்து யாரும் கரையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி திரும்ப அந்த ஆமைகளை வந்துட்டு வளர்த்து கரையை கூண்டு போட்டு ஆமையில் சின்னாமையில் வந்து வளர்த்து அதை விற்றாங்க, விற்கிற காலமும் இருந்துச்சு. இப்போ வந்துக்கிட்டு அதை யாரும் அந்த கூண்டு போட்டு விற்கக்கூடாது, அது மாதிரி அந்த தடை வந்தோடனே ஆமையில் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னொன்னே கடல்லையே வந்துக்கிட்டு அதை அந்த 99% அந்த ஆமைகளை வந்து கடலில் பிடிச்சி அப்போ தூக்கி கடலில் போட்டுறாங்க. ஏன்னா கச்சாங்காலத்தில் வராது, கரைக்காத காலத்தில் வந்துக்கிட்டு ஆமை நிறையா வரும். ஆமை நிறையா வரும்போது பிடிச்சா அதை கறி வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தாலும் பிடிச்சா அதுக்கு பயன் கட்டணும், பிடிச்சா பயன் கட்டணும்னா அதுக்கு கேஸ் போட்டுருவாங்க, ஃபிஷரிஸ்லேருந்து கேஸ் போட்டுருவாங்க. அந்த இதனுடைய இதில் அதை அதுக்காக வந்துக்கிட்டு அது பயமும் ஒன்று, ஆமையில் எதுக்கு பிடிச்சி நாம் அந்த ஆமையில் வெட்டினா அந்த தொழிலையும் அது அது பண்ணும் இது பண்ணணும்னு சொல்கிற ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால ஆமையில் தூக்கி கடலில் போட்டுறாங்க, கடலில் போட்டு விட்டுறாங்க. அந்த ஆமையில் நிறையா 99% யாரும் இப்போ கரையை கொண்டு வர்றதில்ல ஆமையை.
1: இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷரிஸில் இருந்து கேஸ் போட்டுருவாங்க, அதே மாதிரி நம்ம பார்க்குற அந்த நம்பிக்கை, அதாவது ஆமை வந்து வலையில் எரிச்சு இது கடலில் வச்சு நம்மளோட போட்டில் வெட்டணும் அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு தீட்டு அப்படின்ற மாதிரியான நிறைய நம்பிக்கைகள்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து தானாகவே முன் வந்து சாமை வந்து கடலில் நல்லதுப்பா, கடலுக்கு நல்லதுப்பா அப்படின்ற அந்த மனப்பான்மை, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: அது இப்போ தான் வந்துருக்கு. சமீபத்தில் வந்துக்கிட்டு ஆமையில் கரையை கொண்டு வரக்கூடாது, கடலில் விட்டுறணும், அது ஒரு இன அணி, இது கடலில் வந்துக்கிட்டு ஆமை இருக்கிறது கடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதனால அந்த ஆமைகளை வந்து கடலில் போட்டுடுறாங்க. இளைஞர்கள் வந்துக்கிட்டு, இளைஞர்கள் பொதுவாக வந்துக்கிட்டு ஆமைக்கறி சாப்பிட மாட்டாங்க நிறையா. அப்போ வந்துக்கிட்டு பெரிய ஆளுக்கு வந்து சாப்பிட்ட அளவுக்கு இளைஞர்கள் ஆமைக்கறி சாப்பிட்றதில்ல. அது அது கிடைக்காத ஒரு பொருளாகவும் ஆயிடுச்சுப்போம். அதே நேரத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் தடை செய்கிற ஒரு சாப்பிட்ற பொருள்லையே கவர்மெண்ட் தடை செஞ்சதுன்னு சொன்னதோடனே யார் அதை கொண்டுட்டு வர்ற, அதனால் அதை ரிஸ்க் எடுத்து போய் வாங்கி சாப்பிட்றதில்ல. அதனால் இப்போ இளைஞர்கள் வந்துக்கிட்டு ஆமைக்கறி சாப்பிட்றது நிறையா குறைஞ்சிட்டு அது கடல்லையும் ஆமையை போட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி தான் இருக்குது.
1: ரொம்ப நன்றி ஐயா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
2: ரொம்ப நன்றி. எப்பம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாமன் சகாய்
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேர் திரவி ஐயா. இங்கே ஒரு மீன் வெட்டுற கடை வச்சு தொழில் பார்த்துக்கோங்க.
4: ஆமைகளை வந்து நம்ம முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட அப்பா காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆமைகளை வெட்டி அது வந்து கறியாக்குற பழக்கம்லாம் இருந்தது. இப்போலாம் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஆமைகளை பிடிக்கக்கூடாது, அது வெட்டக்கூடாதுன்ற மாதிரியான ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இளைஞர்களுக்கு, இப்போ இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற கொஞ்சம் வயதானவர்களாகவே இருக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து ஆமையை நம்ம வந்து கடலில் விட்டுறணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
5: ஆமைகள் வந்து ஒரு சில ஒரு ஆமையில வந்து பின்ன எடுத்துட்டா கறிக்கு ஆசைப்பட்டவங்க, சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அந்த ஆமையை வந்து சாப்பிட்டாங்க. நான் சின்னாலா இருக்கும்போது நாங்கள் ஆமை சாப்பிட்ருக்கோம், அதே மாதிரி முன்னாடியும் சாப்பிட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் அது மேலே வந்து அதிகமான வந்து ஒரு கவனம் செலுத்திட்டு ஆமைகளை பிடிச்சா தண்டனைன்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கும்போது வந்து கரைக்கு கொண்டு வர மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து ஆமைகளை வந்து நல்லா பராமரிக்கிறாங்க, முதல்ல மாதிரி இல்லை. இப்போ யாருமே போய் கரைகளுக்கு கொண்டு வர்றது கிடையாது. எப்போ கவர்மெண்ட் தான் அப்போ வந்து கரைக்கு கொண்டு வந்தாலும் கரையில் போட்டு தான் வந்து அதை வெட்டி சாப்பிடுவாங்க. ஆமையில் சாப்பிடுவாங்க. ஆமை எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கிலோ 2 கிலோ கொண்டு போவாங்க. ஒரு பேராமைஞ்சல் ஒரு ஆமை இருக்குது, பெருந்தலை ஆமைஞ்சல் ஒரு 6 ஆமை இருக்குது. இந்த ஆமையெல்லாம் பேராமைஞ்சோன்னா ரொம்ப விருப்பப்படும். அப்போ அந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். அப்போ தான் நாங்கள் அந்த ஆமையில் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ஆமைன்னு சொல்கிறதே கிடைக்க மனுக்கு, ஆமை கறின்னு சொல்கிறதே கிடைக்க மனுக்கு. இப்போ கிடைக்க மனுக்குன்னா ஆமை வந்தாலும் கடல்லையே தட்டி விட்டு வந்துடுறாங்க. இப்போ கரைக்கு யாரும் கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா இதில் பிடிவிட்டுட்டோம்னாக்கி நமக்கு பிரச்சனை உருவாகுங்கிறதுக்காண்டி இப்போ யாரும் இப்போ கொண்டு வரதில்ல. ஆமையை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மீனவர்களில் எல்லாருமே ஆமை சாப்பிட்ருப்பாங்க. இப்போதைக்கு ஆமை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாதுன்னா காரணம் என்ன, கவர்மெண்ட் வந்து அதுக்கு சட்டத்திட்டங்கள் அதிகமாக வந்து வளர்க்குறாங்களோ வளர்க்கலையே ரெண்டாவது அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமை வருது அப்பையும் தூக்கி கை ரெண்டி முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்து தூக்கி கடலில் போட்டு வந்துடுறாங்க. இப்போ கொண்டு வர்றதே கிடையாது. அந்த விழிப்புணர்வுலாம் எவனும் பார்க்க மாட்டான். கவர்மெண்ட்டுக்கு பயந்து தான் இதில் நமக்கு வந்து புடிவெட்டுக்கிட்டு ஏன்டா கோர்ட்டு கேஸு இதுன்னு சொல்கிற நம்ம போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் ஆமையை தூக்கி கடலில் தூக்கி போடுவாங்க. குளிஞ்சு நம்ம இந்த ஆமை வந்து கடலில் இருக்கிறதுனால வந்து நம்ம கடல் உள்ளத்துக்கு பாதுகாப்பு அது இதெல்லாம் இப்போ வந்து 99% இருக்காது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இது மூலியமாக ஒரு பணியை வேலை செய்கிறாங்க வைங்களா, அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அக்கறைகள் இருக்கும் பொழுது. இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து தன்சுக்கொடி பக்கம் போனால் ஆமை வந்து கரையில் தான் முட்டையிட்டு போகுது. அதை என்ன செய்கிறாங்க, பாரஸ்ட் எடுத்து அதை பாதுகாத்து வச்சு அதை வந்து குஞ்சு பொறிச்ச உடனே குஞ்சு ஆகின உடனே அதை எடுத்து கடலில் விடுறாங்க. அது அவங்க தான் அதை செய்கிறாங்க ஒழிஞ்சு. அதே மாதிரி 1 மீனவர்கள்னாலும் 99 மீனவர்கள் வந்து இதை எடுத்து இதை கொண்டு வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கனுக்கு அந்த எண்ணங்கள் யாருக்கு வராது, வரவும் செய்யாது. அப்படியே வர்றதா இருந்தால் ஒன்று அவங்க வந்து அந்த பாரஸ்ட் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பராமரிக்கிறவங்களுக்கு உடனே வருவாங்க கடல்ல வந்து மாம பட்டுச்சா அப்படி கடல தீ போட்டு பேசாம இருந்துருவாங்க.
4: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னீங்க.
5: உங்களுக்கு ரொம்ப நன்றியா கேட்டதுக்கு.
4: கடல் ஆமைகளை பற்றின கேள்வி தான் கேட்டோம். அதாவது கடலாமைகளை விடுவிக்கணும், கடலாமைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற அளவுக்கான விழிப்புணர்வு நம்மளுடைய பகுதிகளில் எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டோம். அதுக்கான பதிலை ரொம்ப அருமையாகவே சொன்னாங்க. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்திபோன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுது அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ணை ஒட்டுது சரியில்லையே. தள்ளியில் அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி.

உங்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 to 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-001-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9-ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திபூர். நம்மளோட கடலோசை FM 90.4 பார்த்தோம் அப்படின்னா கடல் காப்பான் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இதுல பார்த்தோம்னா கடல் வாழ் உயிரினங்கள், அதாவது ஆமைகள், கடல் குதிரைகள், இந்த மாதிரி அரிய வகை உயிரினங்களை வந்து காப்பாற்றி மறுபடியும் கடல்ல விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அதாவது கடல் காப்பான் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் வந்து தருவாங்க. அதே போல வந்து இப்ப எப்படி நம்மளுடைய கடலோசை FM 90.4 நம்ம செய்யறோமோ அதே மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆமைகளை காப்பாத்துறதுக்காக, ஆமைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய அமைப்புகள் முயற்சி செய்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பண்ணுற மாதிரி ஊக்கத்தொகைகள் கொடுக்கறது, இல்லைனா அவங்கள பாராட்டுறது, இந்த மாதிரி தனியாக ஒரு அமைப்பை செயல்படுத்துறது, இந்த மாதிரியான பல முயற்சிகளை வந்து செய்கிறாங்க. என்ன காரணத்துக்காக கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு எஃபர்ட் வந்து போடுறாங்க, அதாவது இவ்வளவு முயற்சிகள் வந்து செய்யப்படுது? ஒரு காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சூறை மீன், மத்தி மீன் மாதிரி வந்து சாதாரணமாக பார்க்கப்பட்ட ஒரு ஆமைகள் ஏன் இன்னைக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசும் மற்ற அமைப்புகளும் இவ்வளவு முயற்சிகளை செய்கிறாங்க? ஆமைகள் ஏன் கணிசமாக குறைஞ்சி போச்சு? ஆமைகளுக்கும் வரலாறு இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுத்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்

0: நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்ச கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: ஆமை உண்டால் ஆமை வயசு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆமைகளுக்கு என்னதான் வயசா இருக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட நாத்தி போன். மனிதர்கள், அதாவது நம்ம தான், வேற யாரும் கிடையாது. நம்மளோட சாதாரணமா சராசரி வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70-75 வரைக்கும். அது வந்து இப்பதான். ஆனா முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் 150 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கான நாட்கள்ல நம்ம 70 வயசு வரைக்கும் இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கான லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு, நம்மளுடைய கலாச்சாரங்கள் மாறி போச்சு, நம்மளுடைய பண்பாடு மாறி போச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. இது எல்லாமே வந்து இன்னைக்கான காரணம். ஆனால் ஆமைகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் சராசரியாக 80-100 வருஷங்கள் இல்லை 150 வருடங்கள் கூட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமைகள் இந்த பூமியில தோன்றி கிட்டத்தட்ட 245 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2,45,00,000 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 225 வகையான ஆமைகள் இருக்குது. அதுல நம்மளோட மன்னார் வளைகுடால இருக்கிற ஆமைகள் பார்த்தோம் அப்படின்னா 20 ஆமைகள் இருக்குது. இதுலனா பேராமைகள் இருக்குது. இந்த பேராமைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 540 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆமைகளோட ஓடுகளை வச்சுதான் அந்த ஆமைகளை வகைகளை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆமை நட்சத்திர ஆமை, இன்னொரு ஆமை பேராமை, இன்னொரு ஆமை வந்து பெருந்தரை ஆமை, இந்த மாதிரிலாம் வந்து எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அதோட ஓடுகளை வச்சுதான் பிரிக்கிறாங்க. சரி, ஆமைகளை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்திபோன். இந்த ஆமைகளை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஆமைகள் வந்து எவ்வளவு பெருசா வளரக்கூடியது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ஆமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்டிங்காட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டிங்காட் ஆமைகள் அதிகமா அமெரிக்கால தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே கிட்டத்தட்ட 5 வகை ஆமைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிற்றாமை, பேராமை, அழுங்காமை, தோணியாமை, பெருந்தலையாமை, இது எல்லாமே இந்திய கடல் பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, ஏன் கடலாமைகள் மேல இவ்வளவு அக்கறை செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய உலகத்துல பார்த்தோம்னா உணவு சங்கிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். புல்ல மான் தின்னுது, மானை புலி சாப்பிடுது, புளிய வந்து கழுகுகள் சாப்பிடு இறந்ததுக்கு அப்புறமா. அதே மாதிரி எளிய பாம்பு சாப்பிடுது, பாம்பை கழுகு சாப்பிடுது. இதுதான் வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று உடைப்பட்டாலும் அதில் வந்து உணவு சங்கிலியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற உணவு சங்கிலியை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு நம்மளோட கடலாமைகளுக்கு இருக்கு. கடலாமைகள் எதை சாப்பிடுது அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது என்னப்பா வேற என்னது, ஜெல்லி மீனை தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமைகள் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா கடற்பஞ்சுகளை சாப்பிடுது, நண்டுகளை சாப்பிடுது, இன்னும் ஒரு சில வகையான ஆமைகள் மட்டும்தான் ஜெல்லி மீன்களை சாப்பிடுது. இந்த கடற்பஞ்சுகளையும் நண்டுகளையும் சாப்பிடுற ஆமைகள் கூட கடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். என்ன காரணம் அப்படின்னா, அதுல இருந்து வெளிப்படுற நுண்ணிய துகள்களை சாப்பிட்டு வளர்ற பிளாங்க்டன் மாதிரியான உயிரினங்கள், இது எல்லாமே வந்து உணவு சங்கிலியில ஒரு முக்கியமான பகுதி. அப்ப ஆமைகள் இல்லை அப்படின்னா அதிகமா இந்த கடற்பஞ்சுகள் பெருகி போயிடும். கடற்பஞ்சுகள் வந்து சீரா வளரணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான பங்கு கடல் ஆமைகளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெல்லி மீன்களை சாப்பிடக்கூடிய ஆமைகள் இல்லை அப்படின்னா இந்த ஜெல்லி மீன்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி சிறிய சிறிய மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுரும். இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமா நம்மளுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. அப்புறமா நம்ம வந்து ஜெல்லி மீன்களை பிடிக்கிற மாதிரியா மாறிடுறது. அதனால வந்து ஆமைகள் அப்படின்றது கடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் கடலின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் மீனவ நண்பன் தான் கடல் ஆமைகள். சரி, இந்த கடல் ஆமைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அதிகமான சவால்களை சந்தித்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆமை அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்டுட்ருக்கீங்க, கடல் ஓசைஎஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ஆமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற ஒரு உயிரினம். இந்த ஆமைகள் வந்து எங்கே பிறந்ததோ அந்த இடத்துக்கு தான் மறுபடியும் வந்து முட்டையிட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா, 1 அடி ஆழம் இருக்கிற குழிகளுக்குள்ளே வந்து ஆமைகள் பிதைச்சி வச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி புதைக்கப்பட்ட முட்டைகளில் இருந்து வெளிவர்ற அந்த ஆமை குஞ்சுகள் வந்து முதல்ல அந்த கூட்டுக்குள்ளேருந்து, அதாவது அந்த மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வரணும். அதுவே ஒரு பெரிய சவால். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆமைகள் கடற்கரையிலேருந்து 1 சில மீட்டர்கள் தூரத்தில் வந்து அந்த கூடுகள் அமைச்சிருக்கும். அந்த மாதிரி கூடுகள் அமைச்சிருக்கிறதுனால அந்த கடற்கரைக்கு மறுபடியும், அதாவது கடலுக்குள்ளே போகணும்ல அந்த குஞ்சுகள்லாம், அந்த மாதிரி கடலுக்குள்ளே போகும்பொழுதே நடுவுலையே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அச்சுறுத்தல்கள் அதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உடும்பு, காகம், கழுகு இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் அந்த ஆமை குஞ்சுகளை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, 1000 ஆமைகளை நம்ம வந்து கடலுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அதிலிருந்து ஏதோ 1 சில ஆமைகள் மட்டும்தான் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முழு வயதை அடைகிற ஆமைகள் இன்னும் சிலது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இறைச்சிக்காக ஆமைகள் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக வேட்டையாடப்பட்டுச்சு. இந்த மாதிரி அதிகமாக வேட்டையாடப்பட்ட ஆமைகள் வந்து இப்போ அதனால எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி ஓடுகளுக்காக அதிகமாக ஆமைகள் வேட்டையாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓடுகள்லாம் வந்து தனியாக போகிற மாதிரியான 1 சில படங்கள்லாம் சித்தரிச்சிருப்பாங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. ஆமைகள் வந்து பார்த்தோன்னா அதோடைய ஓடுகள் தான் அதோடைய எலும்புகளும் சொல்லலாம். எலும்புகளும் ஓடும் வந்து ஒன்றா பிணைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான்.

சுவாமிகள். அதனால ஓடு வந்து தனியா வர மாதிரி பொம்மை படத்துல எல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம ஆமைகளுடைய வாழ்விடங்கள் நிறைய பறிக்கப்படுதான் நம்மளுடைய மனித நடவடிக்கைகள்னால. அதனாலையும் கூட ஆமைகள் வந்து அச்சுறுத்தப்படுது, அதோடைய இனம் வந்து அச்சுறுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சாமை உண்டால் ஆமை வயது அப்படின்னு. இந்த சாமை அப்படின்றது ஒரு சிறுதானியங்களில் ஒன்று. இந்த சிறுதானியத்தை சரியான அளவில் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான நார்ச்சத்து கிடைக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்களாம், சாமை உண்டால் ஆமை வயது அப்படின்னு. அதனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சாமை மாதிரியான அரிசி வகைகளை உணவுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக பல அமைப்புகள் நடவடிக்கைகள் எடுக்குது, பல நாட்டினுடைய அரசுகளும் நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்காக ஒரு ட்ராக்கிங் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆமைகளை ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆப்லாம் வச்சு அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் தான் இந்த ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக. அதனால வந்து நம்மளும் ஆமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு கடமையாக செய்யாமல் நம்மளுடைய கடலுடைய நன்மைக்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு பொறுப்போடு செய்வோம், கண்டிப்பாக ஆமைகள் இனம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 to 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200100407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் நினைச்சிருக்கீங்க, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மைதிலி ராமையா எழுதின அங்கீகாரம். கதை சொல்றதுக்கு அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா பறந்து வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா? சுவாதி, ஏன் இப்படி ஒரே பரபரப்பா இருக்க? கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பெரியவ கல்யாணத்தை எவ்வளவு நிதானமா சீரும் சிறப்புமா நடத்தின, இப்ப என்ன சின்னவ கல்யாணத்துக்கு இவ்வளவு பதட்டம் உனக்கு? அதை எங்கா கேக்குற? அது நமக்கு மொத அனுபவம். சம்மந்தி வீட்டுக்காரவங்களும் முன்ன பின்ன தெரியாதவங்க. அதை எப்படியோ ஜமாய்ச்சிட்டோன்னே வைய, இப்ப சொந்தத்துல தானே கொடுக்கறோம். இவங்களை பார்த்து

ஏன் இவ்வளவு பயம்னு எனக்கே தெரியல. கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடந்து முடியணுக்கா. நீ ஏன் தான் இப்படி பயப்படுறியோ தெரியலம்மா. முதல்ல பதட்டப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னதான் சொல்ல வழியக்கா, எனக்கு எந்த ஒரு காரணமும் பிடிபடாம இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என்ன வேற மாதிரி பேசிருவாங்களோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுக்கா. மேற்கொண்டு என்னால எதுவும் பேச முடியல. கண்ணீர் கூட தேங்கி போய் நிக்குது. வெளிக்காட்ட முடியாம தவச்சு போயிருக்கேன். சுவாதி, நீ என்ன அசடு மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி யார் என்ன பேச முடியும் சொல்லு. முதல்ல உன் கண்ணீரை தொட, அழுகாத. முதல்ல பெரிய பொண்ணு மோனிஷாவோட கல்யாணத்தப்போ எப்படி இருந்தியோ அப்படியே இவளோட கல்யாணத்திலையும் இயல்பாரு. இயல்பா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மனசு அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. போற இடத்துல என் பொண்ணு நல்லா இருக்கணும் அந்த ஆசை மட்டும்தான் எனக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுன படி இருக்கு அப்படின்னு சுவாதி வள்ளியக்காவை பார்த்து சொன்னாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் கொடுக்கற மாதிரி பேசிட்டு கல்யாண பிசையில வள்ளியக்கா அங்கிருந்து போயிட்டாங்க. சுவாதி சோமசுந்தரம் இந்த தம்பதிகளோட கடைசி பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். பெத்தாதான் பொண்ணுன்னு இல்ல, வளர்த்தாலும் அது சொந்த பொண்ணுக்கு சமானம்தான். ஆமா, சோமசுந்தரம் சுவாதி தம்பதிக்கு குழந்தைங்க இல்லை. அவங்களோட தம்பி பசங்களை தான் தன்னோட பிள்ளைங்களா தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம். இன்னைக்கு தேவிகாவோட கல்யாணம், அதாவது சுவாதி அம்மாவோட ரெண்டாவது வளர்ப்பு பொண்ணான தேவிகாக்கு கல்யாணம். அந்த கல்யாண பிசில அந்த மண்டபமே அவ்வளோ பரபரப்பா இருந்துச்சு. அங்கீகாரம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். தேவிகா, மோனிகா இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியோட பிடியில மோனிகா தேவிகாவோட அப்பா சிக்கினார். அவங்களோட அம்மா மீளா துயர்ல வீழ்ந்து போக அந்த நிமிஷத்துலதான் சோமசுந்தரத்தோட தம்பி மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்புக்குள்ளாகி போச்சு. மோனிகாவையும் தேவிகாவையும் வச்சுக்கிட்டு எப்படி காப்பாத்த போறதுன்னு கூட தெரியாம அந்த பிள்ளைங்களோட அம்மா தவிச்சு போனாங்க. இப்ப வரைக்கும் சோமசுந்தரம் அவர் தம்பியோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. தன்னோட தம்பி பிள்ளைங்களை நல்லபடியா பாக்குறது மட்டும் இல்லாம அவங்கள தன்னோட சொந்த பொண்ணுங்களாவே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. தத்தெடுத்து வளர்க்கிறாருன்னு சொல்றதை விட சொந்த பொண்ணுங்களாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தேவிகாக்கும் மோனிகாக்கும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க சோமசுந்தரம் அப்பாவையும் சரி, அவங்களோட சொந்த அப்பாவான ராமசுந்தரம் அப்பாவையும் சரி நல்லா பாத்துக்கிட்டாங்க. விவரம் புரிஞ்ச வயசுலயே தாய் தந்தைய ஒரு விதத்துல மோனிகாவும் தேவிகாவும் இழந்திருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சோமுவையும் சுவாத்தியும் தான் அம்மா அப்பான்னு சொல்வாங்க. அதுவும் வாய் நிறைய

பொண்ணு தேட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு தான் மாப்பிள்ள அர்ஜுனோட அப்பா பேசினார். தேவிகா கிட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அதிக உரிமையில பேசினாலும் சுவாதிய கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பேசினாங்க. என்னதான் சுவாதி தேவிகா மோனிகாவோட பெத்த அம்மாவா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாலும் மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு அவங்க வளர்ப்பு அம்மாவா மட்டும்தான் தெரிஞ்சாங்க. தள்ளி வச்சுதான் பேசினாங்க. அது சுவாதியோட மனச ரொம்ப காயப்படுத்துச்சு. ஆனா அவ்வளோ பெரிய மன கஷ்டத்திலையும் தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க மனசுல வந்த எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டி மறைச்சிட்டாங்க. சோமுவையும் சுவாதியவும் ஒரு பொருட்டாவே நினைக்காம மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. அங்கீகாரம் அப்படின்ற கதைய அன்பான நேயர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. எது கேக்குறதா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உடனே மோனிகா கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. சுவாதி அம்மா அவங்க கண்ணுல பட்டாலும் படாத மாதிரி போயிருவாங்க. அப்படித்தான் அன்னைக்கும். மோனிகா நீ சொல்லுமா, தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன கலர்ல சேலை வாங்கலாம், நிச்சயத்துக்கு என்ன மாதிரி புடவை எடுக்கலாம், ரிசப்ஷனுக்கு என்ன மாதிரி புடவை எடுக்கலாம்னு நீயே சொல்லு. என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க மாமா, அதான் அம்மா இருக்காங்கல்ல. எது உங்க அம்மா இருக்காளே மீனாட்சி, அவளை சொல்றியா? இல்ல மாமா, சுவாதி அம்மாவை சொல்றேன். இருக்கட்டுமா, நீ தானே அவளோட சொந்த அக்கா, அப்ப நீ சொன்னாதான் நல்லா இருக்கும். உங்க அம்மாவும் முடியாதவ, அவளை போட்டுக்கிட்டு எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்ட, அவளுக்கு உங்க அப்பாவை பாக்குறதுக்கே நேரும் சரியா இருக்கு. இந்த அம்மாவை எதுக்கு கஷ்டப்படுத்தானு நானும் இவங்கள்ட்ட கேக்கல, நீயே சொல்லுமா. எனக்கு எல்லாமே இவங்க தான் மாமா. என்னோட அப்பா அம்மான்னு என்னை பெத்தவங்களை நான் சொல்றதை விட இவங்களைத்தான் நான் சொல்வேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்க. எங்க அப்பாவோட சொந்த அண்ணன் தான் இவரு. இப்ப வரைக்கும் என்ன அவரோட சொந்த பொண்ணா பாக்குறாரு. நான் மட்டும் இல்ல, என் தங்கச்சியும் அப்படித்தான் பாக்குறாரு. அவங்களுக்கு மரியாதை ஒரு இடத்துல இல்லாம போறப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் தங்கச்சிக்கு வேணான்னு தான் நினைக்கிறேன். நீங்க போலாம் மாமா அப்படின்னு அன்னைக்கு மோனிகா டக்குன்னு பேசிட்டாங்க. அம்மாடி, எதுக்கு இப்ப நீ வார்த்தையை விடுற? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க நம்ம கிட்ட முன்ன பின்ன பழகினது இல்ல. உங்களை பத்தி கூட ஓரளவு தெரிஞ்சிருக்கும், எங்களை பத்தி தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? தேவிகாக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு, உனக்கு அந்த விஷயமே தெரியாதா? இருக்கட்டும்ப்பா, இருந்தாலும் அவங்க பேசுறது சரியாவா இருக்கு? அது என்ன பிரிச்சு பேசுறது? பெத்தாதான் அம்மா அப்பான்னு இல்ல, மனசார ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா அதுல அவங்களோட உணர்வு பதிஞ்சு போயிருக்குன்றது உங்களுக்கு புரியலையா? என்ன பேச்சு பேசுறாங்க? மனுஷங்கன்னா உணர்வுன்றது இருக்கணும், அந்த உணர்வுல எல்லாமே இருக்கணும். அத கூட புரிஞ்சுக்காம எடுத்தம் கவுத்தோன்னு பேசுறாங்க. சம்மதி தப்பா எடுத்துக்காதீங்க, இவ எப்படித்தான் துடுக் துடுக்குன்னு ஏதாச்சும் பேசிருவா. சின்ன பொண்ணு, என்னமோ சொல்லுங்க, சின்ன பொண்ணா இது இப்படி பேசுறா? கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? நிதர்சனத்தை தானே சொன்னேன். ஆமா ஆமா, நீங்க நிதர்சனத்தை தான் சொன்னீங்க. இதோட இந்த பேச்ச விட்டுருவோம். இதுல ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு, நம்மளோட கோவத்துக்கு அவங்கள வழிகட ஆக்கிர கூடாது அப்படின்னு அன்னைக்கு சோமசுந்தரம் பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் அடுத்தடுத்து நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில. நேயர் உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மாப்பிள்ள அர்ஜுனை தேவிகாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த விஷயம் சோமசுந்தர ஐயாக்கும் அவரோட மனைவி சுவாதிக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள நல்ல பையனா இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, கண்ணுக்கு லட்சணமா அவங்க ரெண்டாவது பொண்ணு தேவிக்கு ரொம்ப பொருத்தமா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல பையனா இருக்கும் போது மாப்பிள்ள வீட்டு ஆளுங்க தங்களை மதிக்கலன்ற சில்லி காரணத்துக்காக தன் பொண்ணுக்கு கிடைக்க இருக்கிற நல்ல வாழ்க்கைய அவங்க ரெண்டு பேருமே இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனாலேயே சோமசுந்தரம் ஐயாவும் அவரோட மனைவியும் அவங்களோட மனஸ்தாபங்கள் எதையும் வெளியில காமிச்சுக்கவே இல்லை. அன்னைக்கு மோனிகா கிட்டயே அவங்க வெளிப்படையா பேசிட்டாங்க. மோனிகாக்கு வருத்தம், தன்னோட அப்பா அம்மாவை மதிக்காம தன் தங்கச்சிக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அந்த சண்டை நடந்ததுல இருந்து அவங்க சோகமாத்தான் இருந்தாங்க. தன் பொண்ணோட மனசை மாத்தணுன்றதுக்காகவே சோமசுந்தரம் ஐயா அவங்க பொண்ணு கிட்ட போனாரு. அவரு போறத பார்த்து சுவாதி அம்மாவும் வந்துட்டாங்க. மோனிகா, உன் மனசு சங்கடத்துல இருக்குன்றத உன் கண்ணை பார்த்தே என்னால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆசைப்படுறதெல்லாம் தாண்டி மன விருப்பம்னு ஒண்ணு இருக்குமா? தேவிகாக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அந்த மாப்பிள்ளைக்கும் தேவிகாவை பிடிச்சு போயிருக்கு. இதுல நம்ம குடும்பத்துல ஏற்படுற மனஸ்தாபங்களுக்காக அவங்களை பிரிச்சு வைக்கிறது சரியா? நீயே சொல்லு, அவ எங்க பொண்ணு? என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேனா? இல்ல என் மரியாதைக்கு பங்கம் வருதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பனான்னு கேட்டா என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ரெண்டு பேரும் தான் எங்க மேல அன்பா இருக்க முடியுமே தவிர அவங்க கிட்ட போய் நாங்க அதை எதிர்பார்க்க முடியுமா? தேவிய பாசமா நடத்துறாங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. சுவாதி கிட்ட கேட்டுப்பாரு, ஆமான்னு சொல்வா. ஆமாண்டாமா, அப்பா சொல்றதுல 100% உண்மை இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கணும் சரியா? அப்படின்னு சுவாதி அம்மா எப்படியோ பேசி தன்னோட மூத்த பொண்ணு மோனிகாவை சமாதானமும் படுத்திட்டாங்க. கல்யாணத்துக்கு நாள் நெருங்க சுவாதி அம்மாவோட மனசுல ஒரு பயமே உருவாகுச்சு. அது சின்ன பயம்லாம் கிடையாது, பெரிய பயம். அதுவும் பயங்கரமான பயம். அவங்க மனசு அதை வதச்சு எடுத்துருச்சு. நம்ம பொண்ணு இல்லைன்றதுனால சரியா செய்யல, நல்லா பண்ணல, அப்படி இப்படின்னு ஒரே வார்த்தையில எதுவும் சொல்லிருவாங்களோன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அது ஆரத்தி எடுக்கிற தட்டுல இருந்து கல்யாண பந்தியில பரிமாறுற சாப்பாட்டு இலை வரைக்கும் ஒவ்வொன்னத்தையும் கண்ணுல மைக்ரோஸ்கோப் போட்டு பாக்குற மாதிரி அவ்வளோ கவனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் பொண்ணோட கல்யாணம் நடக்க போதுன்ற சந்தோஷத்துல அந்த அம்மாக்கு அது மனப்பூரிப்பையும் கொடுத்துச்சு. மோனிகாவோட கல்யாணத்தப்போ இது மாதிரி எந்த நிலைமையும் அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. ஆனா இது சொந்தக்காரங்கன்ற ஒரே காரணத்துக்காகவும் தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் யாரும் தன்னை பார்த்து சுடுசொல்லு சொல்லக்கூடாதுன்றதுக்காகவும் ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து ஒரு தாயோட பாச பூரிப்போட எல்லாத்தையும் சுவாத்தியம்மா சூப்பரா பண்ணாங்க. பொண்ணோட நகை, பட்டு புடவை, ஏன் கல்யாண மண்டபத்துல இருந்து மண்டப வாசல் வரைக்கும் போடுற கோலம் வரைக்கும் ஒவ்வொன்னத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணாங்க. காலில் ஏதோ சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பரபரப்பு அவங்களோட கண்களில் தெரிஞ்சிச்சு. வந்திருக்கிற எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்ற எண்ணம் மட்டும்தான் சுவாத்தி அம்மாவோட மனசு முழுக்க இருந்துச்சு. அப்படித்தான் கல்யாண பொண்ணை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வர்ற வழியில அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் உடைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த தேங்காயை சுவாத்தி அம்மா அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. கோயில் வாசல்ல காரை நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் அவங்க பையில தேங்காய் இல்லைன்றத பார்த்து அவங்க பத பதச்சு போயிட்டாங்க. அப்புறம் சோமசுந்தரம் ஐயா தான் அந்த அம்மாவை சமாதானம் பண்ணி திரும்ப ஒரு தேங்காய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. முகூர்த்த சமயத்துல கேப்பாங்கன்னு எடுத்து வச்சிருந்த சிகப்பு பட்டு துணிய, ஆரத்துக்குன்னு பாட்டில்ல கரைச்சு வச்சிருந்த மஞ்சள் நீரை, கோலம் போட வச்சிருந்த வண்ண பொடியன்னு இப்படி நிறைய பொருட்களை அந்த அம்மா பதட்டத்திலேயே மறந்து வச்சுட்டு மண்டபத்துக்கும் வீட்டுக்குமா போக வர இருந்தாங்க. அது சுவாதி அம்மாக்கு மேலும் மேலும் படபடப்பையும் பதட்டத்தையும் அதிகப்படுத்துச்சு. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதுல நம்ம ரொம்ப கவனம் போட்டா ஒரு கட்டத்துல நமக்கு பதட்டம் வரும்ல, அந்த மாதிரி தான் சுவாதி அம்மாக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அங்கீகாரம் அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. சுவாதி அம்மா ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. கல்யாணம் அவங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு மனசுல குடி கொண்டு இருந்துச்சு. சரியா சாப்பிடல, டீ குடிக்கல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. அவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அந்த அம்மாவோட மனசுல நிறைஞ்சு இருந்துச்சு. மாப்பிள்ள அழைப்பு முடிஞ்சு ராத்திரி படுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொட்டு தூக்கம் கூட அந்த அம்மாக்கு வரல. காலையில பொழுது விடிய முகூர்த்த நேரமும் நெருங்குச்சு. அப்பவே அந்த அம்மாக்கு கீறுகீருன்னு வந்துருச்சு. தலைய சுத்துறது மாதிரி இருக்க யாரு கண்ணுலயும் படாம மண்டபத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு மர நிழல்ல உட்காந்து அப்படியே சாஞ்சவங்க தான். டகார்னு மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாங்கன்னு அந்த அம்மாக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா மோனிகாவோட மடியில தன்னோட தலையை வச்சு படுத்திருக்கிறதையும் தேவிகாவோட கண்கள்ல இருந்து தார தாரையா தண்ணி ஊத்துறதையும் பார்த்ததும் அப்பதான் அந்த நொடியில தான் சுவாதி அம்மாக்கு சுய நினைவே வந்துச்சு. வழிஞ்சோடுற கண்ணீரை தொடச்சபடி, அம்மா உனக்கு என்னமா பண்ணுது, இங்க கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியாமா, ஏன் உனக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு தேவிகா பதட்டத்தோட கேக்க, அம்மாக்கு ஒண்ணும் இல்லம்மா, லேசான தலை சுத்தல் தான், கிறுகிறுன்னு வந்துச்சு, அப்படியே வந்து உட்கார்ந்த டகாரன்னு விழுந்துட்டேன். சும்மா சொல்லாதம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், உன்னை இப்படி தனியா விட்டுட்டு எப்படி நான் போவேன் அப்படின்னு அழுதபடியே தேவிகா அவங்க அம்மாவோட தோல்ல சாய அவசர அவசரமா தன் பொண்ணோட வாய பொத்துன சுவாதி, கண்ணு முழிச்சது அழைச்செல்லாம் சேர்ந்து எனக்கு தலை சுத்திருச்சுமா, உடனே என்ன பேசந்தாக்கிருவீங்களே, எந்திரிச்சு வாங்க அசடுங்களா, மோனிகா சீக்கிரம் மண்டபத்துக்கு போமா, இவளை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு திரும்ப மேக்கப் போட்டு கூட்டிட்டு வா, அழுது அழுது பார், கண்மை களைஞ்சு போச்சு, மேக்கப் எல்லாம் அழிஞ்சு போச்சு பாரு அப்படின்னு கலகலப்பா பேசினபடியே எந்திரிச்சாங்க. தன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் உள்ள போனதும் அங்கிருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சு மண்டபத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. தம் மனைவியோட முகத்தையே சுமசுந்தரமையா உத்து பாத்துட்டு இருந்தாரு. சுவாதி, உன் பொண்ணுங்களுக்கு ஒரு தாயா நின்னு எந்த யோசனையும் இல்லாம எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காம மோனிகாவோட கல்யாணத்தை நடத்தின மாதிரி இப்பவும் நீ இருந்திருந்தா எந்த குழப்பமோ மயக்கமோ உனக்கு வந்திருக்கவே போறதில்லைல்ல. அடுத்தவங்க பாரு.

அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு நீ ஒவ்வொன்னத்தையும் பண்ணதுனாலதான் உனக்கு இவ்வளவு பிரஷர் ஏறி இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்க சுவாதி, நம்ம பிள்ளைங்க என்ன சொன்னாங்க கவனிச்சியா? உன்னை தவிக்க விட்டுட்டு போகணும்னா கல்யாணமே வேண்டாங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா இதை விட வேற அங்கீகாரம் உனக்கு என்ன வேணும்? உன் மேலையும் என் மேலையும் அவங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாரு. முதல்ல எந்திரிச்சு வா, உன் சின்ன பொண்ணு கல்யாணத்தை நீ சூப்பரா நடத்த வேணா, அந்த வேலையை போய் பார்ப்போ அப்படின்னு தன் மனைவி கிட்ட ரொம்ப சகஜமா சோமசுந்தரமையா பேசும்போது அந்த நொடியில தான் சுவாதி அம்மாக்கு தெளிவே வந்துச்சு. நடையில உடையில பாவனையில தான் செய்யற செயல்லன்னு எல்லாத்தையும் பயந்து பயந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்களோட தேவைகளை சரியா நிவர்த்தனை பண்ணணும், ஒரு கடுகளவு குறை கூட இந்த கல்யாணத்துல வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்னத்தையும் கண்ணுல விளக்கெண்ணி ஊத்திக்கிட்டு அந்த அம்மா பண்ணதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சகஜமா ரொம்ப இயல்பா மணமேடையில போய் நின்னாங்க. பாக்குற எல்லார்கிட்டையும் என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு வந்துருவா அப்படின்னு அவங்க கண்ணீர்னு பேசினப்போ அந்த பேச்சுலதான் அவங்க மனசுல ஏற்பட்ட மன தெளிவையும் அவங்களோட மன குழப்பம் நீங்கினதையும் சோமசுந்தரம் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போல இருந்து சுவாதி அம்மா கல்யாணத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட கல்யாணம் எப்படி நடக்குமோ, வரவங்க எல்லாரையும் எப்படி உபசரிக்க போறோமோன்னு தெரியாம பயந்துகிட்டே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சகஜமா இயல்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணமும் அமோகமா நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கீகாரம் அப்படின்ற கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பொதுமக்களின் கவனத்திற்கு, ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19-25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-0010-407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: போட்டிருந்தேன், இது என்ன
1: அக்கா? இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன

0: மொத்தமா அங்கேயே இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
1: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
0: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஜித்தி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19-25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200100 04 07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வம் உள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSTCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 to 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 18 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200100407 என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று தங்க மகன் மற்றும் செவந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தங்க மகன் மற்றும் செவந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று தங்க மகன் மற்றும் செவ்வந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று தங்க மகன் மற்றும் செவ்வந்தி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வாழை தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே.
1: ஒரு புல் தாக்கா

0: நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே
1: பைசா பைசா நைசா போகணுமாலே
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சித்திரமோ முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ கொத்து மலர்குழல் பாதமழந்த

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேர் போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது. அசடே உனக்கு எங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
2: பாலி சுக்கரன் கூட்டம் நினைச்சேன்.
1: ஓஹோ சரதா, அவங்க தான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்க.
2: மரியாதையா பேசு.
1: என் பேர் வீரன்.
2: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
1: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
2: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
1: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
2: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாரு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வழி போற கையத்தக்க தையத்தக்க
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஐயா நூத்தி ரெண்டு பொண்டாட்டியும் பாக்கு முட்டை போட்டதுவா

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சூப்பராக இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம போட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனால் இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுது அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ணை ஒட்டுது, சரியில்லையே தள்ளினல்ல. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி தந்தேன் தந்தேன் இசை.

ஒத்துமையா கூடி பக்தியுடன் ஆடி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.